ஆட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியிலேயே வாணி ஜெயராம் அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம் கேட்கலாம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நேரம் காலை 7 மணி, நேரம் காலை 6 மணி. இறைவா, எங்கள் மனம் இருளேதும் இன்றி ஒளிவழியாக இருக்கும்படி செய்யும் முந்தன் அருள் ஒன்றே நாங்கள் என்றும் விரும்புவது என்று இறைவனடி பணிவோம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் டி.எம். சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியுள்ளது. பாடலை எழுதியவர் தமிழ் நம்பி.

நாளும் துணைவரும் தும்பிக்கை நாதனை துதித்தோம் ஒழித்த பாடல் மூலம் நேரம் மாறி மாறி 4:35 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்களை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை

100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடலை. இந்த பாடலுக்கு இசையும் டி எம் சௌந்தரராஜனே.

ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் என்று உள்ளம் மகிழ்ந்தோம் உளித பாடலை கேட்டு நாம் இணைந்திருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கக்கூடிய பாடல் டி கே கலா குரலில் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா.

பணிதரும் பிறை சூடன் இடைபாகம் கொண்டாய். ஆதிபரமனின் பாதையாய் ஆனாய், சோதியன ஒன்றாய் நின்றாய் தேவி. அம்பிகையே, அருட்கடலே, எண்ண முடியாத ஏற்றம் தரும் தாயே என்று தாயை நாம் பணிந்திட நல்லன எல்லாம் நம்மை வந்து சேரும் என்றென்றும். இனிமையாக ஒலித்த அந்த பாடல் வாணிஜெயராம் குரலில் நாம் கேட்டோம். தமிழ் நம்பி எழுதியிருந்த பாடல். பாடலுக்கு இசை வீரமணி சோமு.

பரம்பொருளின் பதம் பணிந்து பக்தி பாமாலை சூட்டிக் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக நேர்களை நாம் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் கோவை சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை.

நுண்மைக்கும் அரிய நுண் உணர்வாக விளங்கும் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நாராயணனின் புகழ் பாடி வந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் பி. சுசிலா வீரமணி குழுவினர் பாடியிருந்த பாடல். பாடலுக்கு இசை எம். எஸ். விஸ்வநாதன். நேரம் 6:26.

இசை கலந்த தமிழாரம் இறைவன் பால் இனிதாக நாம் சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. காதல் மதி எழுதிய பாடலுக்கு இசை ஜெயா விஜயா.

ஞானம் என்று பணிந்திட சங்கடங்களை தீர்த்திடும் ஆஞ்சநேயரின் புகழ் பாடி வந்த பாடல் கேட்டோம். அருணகிரி இசையமைத்து பாடியிருந்த பாடலது. பாடலை எழுதியிருந்தார் மதுராந்தகம் குமார். நேரம் 6:36. ஒப்பு உயர்வற்ற மேன்மை புரிந்தியவர் இறைவன், அவர்தம் பெருமைகளை புகழ் பாடும் இறை சிந்தனை விதைக்கும் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்து நாம் கேட்க இருப்பது ஹேமா ஜான் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை லெவ்லின் சாம்வெல்.

0: காயல் ஏஆர் ஷேக் முகமது குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். நாகூர் சலீம் எழுதியிருந்த பாடல், இசை டி கே ராமமூர்த்தி. பக்தி மனம் ததும்பும் பாடல்கள் தரும் சக்தியில் செய்யும் செயல் அனைத்திலும் செம்மை எய்துவோம். இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நேரம் 6:44 என்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேர்களே.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 25 குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார்.

தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11 தேதி வரை நடைபெறுகிறது. 2020 ஆண்டு முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிதி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம், கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேற்காசிய சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒருமுறையும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறையும் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 மாதங்களில் எந்த முறைகேடுமின்றி 335 புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1760 தொழிற்சாலைகளுக்கு புதுப்பித்தல் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் பயன்பாட்டிற்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்று டாக்டர் ராஜு கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2 கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 அரசு கல்லூரிகள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 578 காலி இடங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வருஷநாடு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2006 ஆண்டு வன உரிமைச் சட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். 2009 ஆண்டில் இப்பகுதியை சரணாலயமாக அறிவிக்கும் முன்பு அப்போது ஆட்சியில் இருந்த மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான உண்மை நிலையை தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று அவர் கூறினார். அதிகாரமளிக்கப்பட்ட குழுவால் ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனவும், அதே சமயம் பல தலைமுறைகளாக மேகமலையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இப்பகுதி மக்களுடன் சென்று மத்திய வனத்துறை அமைச்சரை சந்தித்து தீர்வு காண முயற்சி செய்யப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவிசாய்த்து உரிய முறையில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி

0: பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர் பவனி இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மாதா இறை மன்றாட்டு ஜபம், திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால் மலர் அலங்காரத்துடன் மாதா சப்பர திருத்தேர் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜபம் செய்து பங்கு தந்தையர்கள் புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர் பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெறுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. இருவரிச் செய்திகள். எகிப்தில் இன்று தொடங்கும் சர்வதேச விமான சாகச நிகழ்வில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்கிறது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் டாக்காவில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொன்னையார் பகுதியில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே வாய்க்காலில் காணப்பட்ட 8 அடி நீள முதலையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் குடிநீர் வசதி தொடர்பாக மாநில அமைச்சர் திரு குமார் பொதுமக்களிடம் குறைகளை நேற்று கேட்டறிந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, ரவுனக் சௌஹான், அஷ்மிதா சாலிகா, மால்விகா பன்சோத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 6-4, 10-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி காம்ஸ் ஒலிவியா ரேயாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
3: நேரம் 6:55. நாம் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைவோம். இனிமையான பாடல்கள், இன்றைய நாள், இந்த வாரம் இந்த கொடுத்த நல்ல நல்ல தகவல்களும் இருக்கு நமக்காக. 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் பெயர்களோட இசைவுலா வரும். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம். 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில். 11 மணிக்கு என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் PM மித்ரா பார்க்ஸ் ஸ்கீம் பற்றி கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம். 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல். 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகாணம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல். 8 மணிக்கு நீ கோரினால். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11 மணிக்கு மனசு மயங்கும். விதவிதமான வண்ணமயமான நிகழ்ச்சிகளை வழங்கி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்மளை எல்லாரும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவருமே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டோம்.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 7 மணி. நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு டிஜிட்டல் வரைபடம் போன்றது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா, அது வழிகாட்டும், வழியை மட்டும்தான் காட்டும். ஆனால் நம் இலக்கை அடைய நாம் தான் பயணிக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நாம கேட்டு ரசிக்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு.

காலை நேரத்தோட சுறுசுறுப்பையும் புத்துணர்வையும் நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை இன்னுமே மெருகேற்றத்துக்காக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்து பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போறோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பிற முக்கிய நிகழ்வுகள் கொண்டாடும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறது விவத்பாதி தமிழ் பண்பலை 102.3.

ஆனந்தம் என்ற படத்தில் இருந்தால் பாடல் நம்ம ஒலிக்க கேட்டோம். உன்னிமேனன், எஸ்பிபி சரண், சுஜாதா இவங்களோட குரல்கள் எல்லாம் ஒலித்த பாடல். பா விஜய் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய நாள், இந்த வாரம், இது குறித்த தகவலாம் கூட இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்ம கேட்க போகிறது தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு குறித்த தகவல் தான். இந்த தகவலை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜி இருதயராஜ்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை இந்தியாவில் ஆண்டுதோறும் தேசிய கண் கொடை கடைபிடிக்கப்படுகிறது. நாம் அறிவோம், கண் தானம் குறித்து, குறிப்பாக கார்னியா என்று அழைக்கப்படும் கருவிழி கொடை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். மக்கள் கண்களை கொடை செய்ய உறுதிமொழி எடுக்க ஊக்குவிப்பது மற்றும் ஒருவர் தனது கண்களை தானம் செய்ய விரும்பியிருந்தால் அவரது குடும்பத்தினர் அந்த விருப்பத்தை மதித்து நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாகும். கண் கொடை குறித்து மக்களிடையே நிலவும் தவறான நம்பிக்கைகள் மற்றும் புரிதலின்மைகளை நீக்குவதும் இந்த இரு வார முக்கிய நோக்கமாகும் என்பதை நாம் அறிந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சி இன்று நிறைவுக்கு வருகிறது. ஆனால் நாம் இதுவரை கேட்ட செய்திகள் இத்துடன் முடிந்துவிடக்கூடாது. கண் கொடை என்பது ஒரு சாதாரண கொடை அல்ல. நாம் இந்த உலகை விட்டு சென்ற பிறகும் இன்னொருவரின் உலகத்தில் ஒளியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத மனிதநேய செயல். என்னுடைய கண்களை தானம் செய்தால் என்ன ஆகும்? ஆனால் அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். என்னுடைய கண்களை ஒருவருக்கு பார்வையை தந்தால் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஒரு வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கை நிச்சயம் தரும். மேலும் கண் கொடை என்பது நம்முடைய குடும்பத்திலேயே தொடங்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு. உங்கள் வீட்டில் ஒருவரிடம் சொல்லுங்கள், உங்கள் நண்பரிடம் சொல்லுங்கள், உங்கள் அலுவலகத்தில் சொல்லுங்கள். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு இந்த விழிப்புணர்வு சென்றால் அதுவே ஒரு பெரிய மாற்றமாக மாறும். இந்த நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய மனிதநேயம் தொடரட்டும். கண்களை மூடிக்கொண்டு இந்த உலகை விட்டு செல்லலாம். ஆனால் நம் கண்களை தந்து இன்னொருவரின் உலகத்தை அவருக்காக விட்டு செல்வதில்தான் முழு மகிழ்ச்சி உள்ளது என்பதை நாம் உணர்வோம். நாம் பார்க்கும் கடைசி காட்சியே இன்னொருவரின் முதல் காட்சியாக இருக்கலாம். நம் வாழ்க்கை முடிந்த பிறகும் நம் பார்வை ஒரு வாழ்க்கையை தொடரச் செய்யலாம். கண் கொடை என்பது கண்களை மட்டும் கொடுப்பதல்ல, ஒரு மனிதனுக்கு உலகத்தையே கொடுப்பது. நம் கண்கள் மூடப்படும் நேரத்தில் இன்னொருவரின் வாழ்க்கைக்கான கதவு திறக்கப்படுகிறது. ஒரு கையெழுத்து, ஒரு உறுதிமொழி, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒளி. நாம் எடுத்துச் செல்ல முடியாததை மற்றவருக்கு கொடுத்து செல்வோம். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு நாளை ஒருவரின் உலகத்தை மாற்றலாம். அன்பான நேயர்களே, ஒரு நாள் நம் கண்கள் மூடப்படும். ஆனால் அந்த கண்கள் இன்னொருவருக்காக திறக்கப்படலாம். அதனால் நாம் மறைந்தாலும் நம் பார்வை தொடரட்டும். உடல் உறுப்பு கொடையில் நம் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது என்பது நம் மனிதநேயத்திற்கான அடையாளம். அந்த அடையாளம் தொடரட்டும். பலரது வாழ்வு மலரட்டும்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா கோடை புயலா காற்றின் மகளா மழையில் வீசும் மண்ணின் மணமா மன

0: ஜோ என்ற படத்தின் பாடல் ஒலிக்க கேட்டோம். வினித் ஸ்ரீனிவாசன் குரல்ல ஒலித்த பாடல் ரியோராஜ் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை சிதுகுமார்.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
0: நேரம் 7:14:40. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தியறிக்கை கேட்கலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்.

வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷில்லாங்கில் மேகாலய மக்களும் அம்மாநில அரசும் இணைந்து அவருக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மேகாலயாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றை அவர் எடுத்துரைத்தார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த குடியரசு துணைத் தலைவர், தொலைதூர கிராமங்களை நகரங்களுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 47,000 கோடி ரூபாய் செலவில் 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1,011 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு மண்டல சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 326 வழித்தட கிலோமீட்டர் நீளம் கொண்ட இவை 20,700 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 சரக்கு ரயில்களின் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தாண்டா வதோதரா இடையே புதிய பயணிகள் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். ஜோபத் தாண்டா புதிய ரயில்பாதை திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 329 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். 1,780 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 2,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத் மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மேற்கு மண்டலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார, தொழில் மற்றும் நிதி மையமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி, துறைமுகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், சுற்றுலா, கடல்சார் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது என்று அவர் கூறினார். தற்போது மண்டல கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2004 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடையேயான காலகட்டத்தில் 25 கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும், 2014 ஆண்டுக்கு பிறகு மொத்தம் 71 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டங்களில் 1,893 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு அவற்றில் 1,445 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், இது இக்கூட்டங்களின் செயல்திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முப்படைகளின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அச்சுறுத்தல்களுக்கு உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் புதுதில்லியில் நேற்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்தார். இந்த சந்திப்பின்போது சரக்கு போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளித்துறை, நிதி சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் ஆலோசனை

0: மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சு நடத்தப்பட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கிழக்கு தைமூரில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பிற நாடுகளுடன் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து தேசிய தலைநகர் பகுதியில் உள்ள 63 நகரங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 1996 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8 தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் குறித்தும் பக்கவாதத்தை தடுப்பது குறித்தும் சென்னையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஆண்டனி லியோ ஆசிர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் 8 தேதி உலக இயன்முறை மருத்துவ தினம். கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகளும். உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம்.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 1966 முதல் ஆண்டுதோறும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் பூமி மற்றும் வளத்திற்கான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பங்கேற்க உள்ளார். நாட்டின் பெரிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35 லட்சம் டன் சரக்குகள் கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 9.36% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் ஒரே நாளில் 62466 டன் நிலக்கரி, 49000 டன் அணுமின் நிலக்கரி, 20671 டன் சுண்ணாம்புக்கள், 10188 டன் கந்தக அமிலம், 67 டன் காற்றாலை இறகுகள் மற்றும் 66971 டன் சரக்கு பெட்டகங்கள் என மொத்தம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகள் ஒரே நாளில் கையாளப்பட்டு ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:25:45. விபத் பாரதி தமிழகம் 102.3. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கூட நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்ததையும் இன்றைய நாள் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும், இறையருள் எல்லாருக்கும் கெடுக்கணும், அந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் வரக்கூடிய தகவல்கள் பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது, நாங்களும் கேட்டுட்ருக்கோம், எங்களோட சேர்ந்து இத்தனை பேர் கேட்டுட்ருக்காங்க அப்படிலாம் கூட பதிவிட்டிருக்காங்க. பிரபாகரன், கமலாவர்தன், பொன்னியின்மிடு, வன்னிகணேசன், ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, சூளை, ரீஜா, மனோகர், கமலாவர்தன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கதிரவன் வாரியங்காவல் அங்கிருந்து, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், மேலப்பேடு தயலன், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், சாந்தி ரமேஷ், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, முரளிதரன் விழுப்புரம், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, மயிலை பட்டாபி, மேலப்பேடு தயாளன், புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன், ஆரணி சம்புவாரைநல்லூர் அர்ஜுனன், மீரா வெங்கட்ராமன், சங்கர்,

ஏலன், மதுரேஷோ, சண்முக சுந்தரம், சாந்தி, ரமேஷ், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, முரளிதரன் விழுப்புரம், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, மயிலை பட்டாபி, மேலப்பேடு தயாளன், புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன், ஆரணி சம்புவாரைநல்லூர் அர்ஜுனன், மீரா வெங்கட்ராமன், சங்கர், ரமா, ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, வைத்தியநாதன், அன்பு ராணி, அபர்ணா நகர் மூர்த்தி, தாமலேறு அங்கிருந்து சரவணன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் கருணாநிதி வீரநல்லூர்லேருந்து, சரவணர் ராமலிங்கம், புரிசிவக்கம் சௌந்தரராஜன், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, நம்மளுடைய போஸ்டர் போட்டிருக்கோம் இல்லையா அதை கூட வாழ்த்திருக்காங்க ஆண்டனிராஜ் அப்படின்றவங்க காட்டுப்பாக்கத்துலேருந்து, சோமசுந்தர் பிரபு, ரங்கராஜன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, ராஜமாணிக்கம் கோபி, ஹரிராம், என் எம்பி நச்சுப்பிள்ளை, தஞ்சை அங்கிருந்து பிரகாஷ் குமரன், சம்முனி கே எம், தீட்டாளம் டி சி ராஜேஷ், சேகா, கண்ணன் பி, பூலோபாளையம் ஆனந்த முருகன், ராமப்பிரியன் அப்படின்றவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க, நிறைய வாழ்த்திருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, ராஜேஷ் மதுரா குளத்தூர் இளங்கோ, இவங்க எல்லோருடைய வாழ்த்துக்கள் அவங்களோட பதிவுகளுக்கு நன்றி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் குறித்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான சிற்றுரை தகவல் கூட இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம கேட்கலாம் சர்வதேச எழுத்தறிவு தினம் குறித்த தகவல்களை. இந்த தகவல்களை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜே பரமேஸ்வரி புண்ணியவேல் அவர்கள்.

நம் கையில் இருக்கும் பேனா நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து அதை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆம் நேரில்லை, இன்று செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினம். இந்த நாள் உருவானதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது, வாங்க பார்க்கலாம். 1965 ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் எழுத்தறிவின்மையை ஒழிப்பது தொடர்பாக உலக நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1966 யுனெஸ்கோ எழுத்தறிவு என்பது கல்வி சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் கண்ணியம், சுதந்திரம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளுடன் தொடர்புடையது என்பதை உலகிற்கு வலியுறுத்தும் வகையில் செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினமாக அறிவித்தது. அன்றிலிருந்து இன்று வரை அரசாங்கங்கள், உள்ளூர் சமூகங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கல்வித்துறை சார்ந்த நிபுணர்களுடன் இணைந்து யுனெஸ்கோ உலகம் முழுவதும் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து எடுத்து சொல்லி வருகிறது. ஆனால் எழுத்தறிவு என்றால் வெறும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருப்பது மட்டும்தானா? அப்படி என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நாம் ஒரு தகவலை புரிந்து கொள்வது, நம்முடைய உரிமைகளை அறிந்து கொள்வது, சரியான முடிவுகளை எடுப்பது, தன்னம்பிக்கையுடன் சமூகத்தில் பங்கேற்பது, நம்முடைய குரலை, நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவது, இவை அனைத்திற்கும் எழுத்தறிவு ஒரு முக்கியமான அடித்தளம். ஒரு குழந்தை முதல் முறையாக தன்னுடைய பெயரை எழுதும் போது ஏற்படும் மகிழ்ச்சி, ஒரு பெரியவர் மற்றவர்களின் உதவி இல்லாமல் ஒரு கடிதத்தை படிக்கும் போது கிடைக்கும் அந்த நம்பிக்கை, இவைதான் எழுத்தறிவின் உண்மையான சக்தியை நமக்கு காட்டுகிறது. உலகம் பல துறைகளில் முன்னேறி வந்தாலும் சவால்கள் இன்னும் இருக்கின்றன. ஆம், 2024 உலகம் முழுவதும் குறைந்தது 739 மில்லியன் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அடிப்படை எழுத்தறிவு திறன்கள் பெறவில்லை. அதேபோல் உலக அளவில் குழந்தைகள் வாசிப்பில் குறைந்தபட்சம் தேர்ச்சியை எட்டவில்லை என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகிறது, கல்வி என்பது பள்ளிக்கூடத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, எழுத்தறிவு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பு. 2026 சர்வதேச எழுத்தறிவு தினத்திற்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. ஆம், இந்த ஆண்டு சர்வதேச எழுத்தறிவு தினம் தனது 60வது நிறைவை கொண்டாடுகிறது. 2026 எழுத்தறிவு தினத்திற்கான கருப்பொருள் மக்கள், பூமி மற்றும் செழிப்பான எழுத்தறிவு என்பதாகும். இந்த கருப்பொருள் வேகமாக மாறி வரும் உலகில் எழுத்தறிவின் பங்கு குறித்தும் நாம் சிந்திக்கவும் எதிர்காலத்திற்கான புதிய எழுத்தறிவு திட்டங்களை உருவாக்கவும் அழைப்பு விடுக்கிறது. எழுத்தறிவு என்பது ஒரு தனி மனிதனின் முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, சமத்துவத்திற்காக, அமைதிக்காக, நீதிக்காக, நிலையான வளர்ச்சிக்காக மற்றும் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்திற்காக. யுனெஸ்கோ வலியுறுத்தும் ஒரு அழகான கருத்து, எழுத்தறிவே சிறந்த மருந்து, அறியாமையை போக்கும் மருந்து, தன்னம்பிக்கையை வளர்க்கும் மருந்து, வாய்ப்புகளுக்கான கதவை திறக்கும் மருந்து, அதுதான் எழுத்தறிவு. எனவே இந்த சர்வதேச எழுத்தறிவு தினத்தில் நாம் ஒரு சிறிய உறுதி எடுத்துக் கொள்வோம். நாம் வாசிப்போம், குழந்தைகளை வாசிக்க ஊக்குவிப்போம், நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுடன் பகிர்வோம், கல்விக்கான வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோம். ஏனென்றால்

ஒருவருக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுப்பது ஒரு வாழ்க்கையை மட்டும் மாற்றுவதல்ல, ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய சக்தி. அறிவு வளரட்டும், எழுத்தறிவு பெருகட்டும், ஒவ்வொருவரின் கனவுகளுக்கும் கல்வி சிறகாகட்டும். எழுத்தறிவால் மனிதர்கள் உயரட்டும், மனிதர்களால் சமூகம் உயரட்டும், அறிவால் உலகம் முன்னேறட்டும். அனைவருக்கும் இனிய சர்வதேச எழுத்தறிவு தின நல்வாழ்த்துக்கள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய போஸ்ட்ல இப்போ ஒரு க்வெஸ்சன் கூட நம்ம அங்க போஸ்ட் பண்ணிருக்கோம், நம்ம அங்க வந்து பதிவிட்டிருக்கோம். பயோ நிவேஷ் என்பது என்ன இயங்குதளம் அப்படின்றத நீங்க சொல்லணும். எந்த துறை சார்ந்தது, என்னென்னலாம் செய்யும் அந்த இயங்குதளத்தால நம்ம வந்து பயன்பெற முடியும் அப்படின்றதெல்லாம் கூட நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடல் தென்காசி பட்டணம் என்ற படத்தை தான் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் ஸ்ரீராம், சித்ரா, ஸ்ரீனிவாஸ் இவங்கெல்லாம் பாடிருக்கக்கூடிய பாடல். வாலி எழுதிய பாடல், சுரேஷ் பீட்டர் அவங்களுடைய இசையில கேட்டு ரசிக்கலாம்.
3: அன்ன கிளிகள் அன்பு கதை எழுதுமா வணித்திருவிழா மஞ்சக்குழிகள்.

0: நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்சன், பயோநிவேஷ் என்பது என்ன இயங்குதளம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான பதில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு இயங்குதளம் உயிரி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களை அவற்றின் விரிவாக்கம் மற்றும் வணிகமயமாக்கலுக்கான முதலீட்டாளர்களோடு இணைக்கும் ஒரு தளமாகும் அப்படிங்கிறது. இந்த பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்மளுடைய அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அதற்கான முதலீட்டாளர்களோடு இணைக்கிறதுக்கான ஒரு தளமாக இது வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அர்த்தம். இந்த ஒரு ஆன்சர் வந்து இங்கே நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க. அள்ளிநகர் எஸ் மகாதேவன், அதுக்கப்புறம் சூளை ரீஜா மனோகர் வந்து கண்தானம் குறித்த காவியமாக இருந்தது அந்த தகவல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடம்பாட்டுப்பட்டி கே வி ஜெயசீலன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் அவருமே அதே மாதிரி தான். மாலிதேவி அருணாச்சலம் சரியான ஒரு பதிலை பதிவிட்டிருக்காங்க. சிவன் அருண், அதுக்கப்புறம் நடராஜன் சுப்பையா, வலங்கமான் அங்கிருந்து துரை அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுட்டு மணலி பெரியசைக்காடு, ஜெயக்குமார், ரங்கராஜன் இவங்களாமும் வந்து நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. பொன்னியினோட வண்ணை கணேசன் அவருமே வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஜெயவேல் அப்படின்றவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, அவங்களும் பதில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்க சொல்லிக்கலாம். பால ஜெயச்சந்திரர் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து நம்மளாம் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. வி பாபு திருப்பத்தூர் அங்கேருந்து அவர் வந்து அருமையாக இருக்குது நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம், விவத் பாரதி தமிழகம் 102.3 நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே வாழ்த்திருக்காங்க. எல்லோருடைய வாழ்த்துக்கள் பதிவிற்கும் நன்றி.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை

0: இயங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்ட எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

கடைசி உலகப் போர் என்ற படத்தில் தான் பாடல் நம்ம கேட்டோம். ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்து ரக்கோடு பாடியிருந்தார் விக்னேஷ் ஸ்ரீகாந்த். எழுதின பாடல் இது. நேரம் 7:45.

0: தமிழ் என்ற படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்டோம். உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரல்களில் ஒலித்த பாடல், வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை பரத்வாஜ். நேரம் 7:50.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் தி பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நம்மளுடைய அந்த கேள்வி பயோ நிவேஷ் அது இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி மேலும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா,

உயிரி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களை முதலீட்டாளர்களோடு இணைக்கவும், அவற்றின் விரிவாக்கத்தை தனியார் மூலதனத்தை அதிகரிக்கவும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முன்னெடுப்பு இது. கேளுக்கு நிறைய பேர் பதில் சொல்லி ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இனிமையான பாடல்கள் அதோடு பயணித்தோம் இல்லையா. நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியில நிறைவா ஒரு பாடல் கேட்டுட்டு இதை நிறைவு செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு நீங்க உங்கள் விருப்பம் தான் கேட்பீங்க. அதை வழங்குறதுக்காக ஆர்ஜி பிரமிளா தேவி அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க அந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடல் விசில் என்ற படத்திற்காக அனிதா சந்திரசேகர் பாடியுள்ளது. தாமரை எழுதிய பாடல், பாடலுக்கு இசை டி இமான்.

0: ஆர்டி தமிழ் எஃப்எம் 102.3 நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கூட கண்தானம் அதை குறித்து வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தது, நானுமே அதை ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு ராமப்பிரியன் வந்து பதிவிட்டிருக்காரு. அவருக்கு கண்களே பேசுகிற மாதிரி கூட இங்கே பதிவிட்டிருக்காங்க. நம்ம கேட்டிருந்த அந்த கேள்விக்கான பதிலை குணாலன் அண்ணாமலை அவங்க பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் ஓம் பிரகாஷ் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. கண்தானம் பற்றிய தொடர் வந்து விழிப்புணர்வு தகவல் அனைத்தும் சிறப்புன்னு பிரபாகரன் இங்கே சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரோடும் சேர்ந்து ஆண்டனிராஜ் அவருமே வந்து நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதிலா. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருமே கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேள்விக்கான பதில் தான் பதிவிட்டிருக்காங்க. இவங்க கூடவே வந்து திருநின்றவூர் தமிழ் ஜெயராமன் அவரும் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் சூளை ரீஜா மனோகர் எல்லோருமே வந்து நல்ல ஒரு பதில் கொடுத்து நம்மளே மகிழ்விச்சிருக்காங்க. இன்றைய நாள் வந்து வேர்ல்டு லிட்ரஸி டே அப்படின்றத வந்து பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்க வந்து ஒரு போஸ்டர் போட்டு நம்மளுக்கு இங்கே வாழ்த்திருக்காங்க. நல்ல பல தகவல்லாம் நம்ம கேட்டோம், இனிமையான பாடல்களோடும் நம்ம கேட்டு ரசித்தோம் இல்லையா. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நம்மளோட. இப்போ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் வந்து இதுக்கப்புறமா 10 மணிக்கு தான் உங்களோட இணைவேன் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய என்றும் இணைவை இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் நம்மளோட சேர்ந்து கேட்கலாம். இப்போ 8 மணிக்கு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்லாம் இசை உள்ள வரத்துக்காக தயாராக இருந்துட்டுருக்கு உங்கள் பெயர்களோட. மகிழ்வோடு நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க இருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ருஷியாகிடுவீங்க.

நமக்கு விருப்பமான பாடல்கள், நாம் விரும்பி கேட்ட பாடல்கள், நமக்காக ரேடியோவில் வரும்போது நம்ம பேர், ஊர், நம்மளுடைய சொந்தம் பந்தம் இவங்க எல்லாரோடையும் சேர்த்து நமக்கு விருப்பமான பாடல் கேட்கும்போது நிச்சயமாக அது ஒரு அலாதி இன்பம்னு தான் சொல்லலாம். இந்த பாடலுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி கூட உங்களுக்கு கூட இருக்கும். ஏன்னா அந்த பாட்டை நீங்கள் கேட்ட சமயம் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள், இசை இப்படின்னு ஏதாவது ஒன்று உங்களை ரொம்ப ரொம்ப கவர்ந்திருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் குழுவாக சேர்ந்து என்ஜாய் பண்ண பாடல்கள் அதே பேர்களோடு சேர்ந்து கேட்கும்போது யாருக்கு தாங்க சந்தோஷம் இருக்காது? கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் பேரோடு இன்னைக்கு கூட வரலாம். எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேளுங்க. முக்கியமான ஒரு விஷயம், இறைவன் வந்து நமக்கு மிகப்பெரிய அறிவை கொடுத்துருக்கார். ஆறறிவு அப்படிங்கிறது மனிதனுக்கு தான் உண்டு. இந்த அறிவு அப்படிங்கிறது என்றைக்குமே அழியாத ஒரு செல்வம். இதை தான் ஐயன் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டு போனது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்விங்கிற ஒரு செல்வம் வந்து அதை தவிர வேறு எத்தனை பொன் பொருள்கள் எல்லாமே இருந்தாலும் கூட அந்த கல்வி தான் நமக்கு ஒரு சிறப்புடையது. அதை போல் ஒரு பெரிய செல்வம் வந்து வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி கல்வியை கற்றுக்கோங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே நம்ம படிச்சிருக்கோம். அதன் பிச்சை புகினும் கற்கை நன்றே. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் நம்ம இந்த கல்வியை நமக்காக எடுத்துக்க முடியும். என்றைக்குமே யாராலையுமே கொள்ளையடிச்சிட்டு போக முடியாத ஒரு மிகப்பெரிய செல்வம் இந்த கல்வி. அது நம்ம கூட எப்பவும் இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது உங்கள் விருப்பத்தோட முதல் பாடல் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், கரூர், தான் தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோசிகா, ஸ்ரீ, கிரிஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணிய, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைஞாயிறு, ராஜா, முகமது, அறக்கண்ட, நல்லூர், நாராயணன், நாமக்கல், மணி, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்கள் கேட்க போகிறீங்க முதல் பாடல் ஜனநாயகன் படத்திலிருந்து.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. தளபதி கச்சேரி கேட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பாட்டு உங்களுக்காக நூறுசாமி படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா எஸ், ஆர்த்தி, வருண், திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி, தெர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிஷா, ஜெயன், எடிட்டா, பொன்னியம்மன், மேடு, வண்டை, கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க நூறு சாமி படத்துலேருந்து அடுத்த பாடல்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டு இருக்கீங்க. 8:12 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் இது உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு TC ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, ஃப்ரின்சி சோஃபியா, சைதை ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமாப்ரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க மாமன்னன் படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையற்ற விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள் ஷேக் மாஃபு, பர்வின் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம் பர்சானா, தஸ்பியா ஹவுசர் நவீசா, இர்ஃபானா ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், திருமணிசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி ஆனந்தி ஜெயந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி கண்ணகி நகர், பெரியசாமி சஜித்குமார், மயிலாப்பூர் ஆனந்தி, படப்பை கரசங்கால், தியாகராஜன், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்கள் கேட்க போகிற பாடல் பெங்களூரு நாட்கள் படத்திலிருந்து.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 & 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட் SN சுரேந்தர்.

உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூரியநாராயணன் வாசுகி பார்கவி மீரா சிந்தாமணி சக்தி ஜனார்த்தனன் ராமலிங்கம் சுமதி ராஜேந்திரன் தனலக்ஷ்மி சந்தியா ரமேஷ் பாபு மணிமாலா மந்தாகினி ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு இந்திரா உதயகுமார் யுகபாரதி கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி புரசைவாக்கம் சவுந்தரராஜன் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஆர்கே நகர் சிங்கச்சோழன் மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன் இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிற பாடல் அச்சம் என்பது மடமையடா படத்திலிருந்து.

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் கும்பகோணம் பண்பலை வேலூர் பண்பலை திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம், உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், உங்களுடைய சொந்தம் பந்தம் இவங்க எல்லாரோட பேர்களோட கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த பாடல் ஆரணி பாப்பாம் பாடி ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள், குப்பநத்தம், ராமு, காஞ்சிபுரம், கோகிலா, பிரசன்னா, பெங்களூர், ஹேமபிரியா, துர்வா, ரவிக்குமார், திருநெல்வேலி, சந்திப்பு, எஸ் வி ஜானகிராம், அந்தோணி, சாத்தான்குளம், எம் எஸ் மைத். இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் புழல் ஓம் பிரகாஷ், நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜி நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவண்டன் பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுக்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ். இவங்க எல்லாரோட விருப்பமாக டெடி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறீங்க.

0: 長。
1: எட்டு மணி 40 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், திருமலிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமல்லிசை, பிரயம்பத்து, மஞ்சுளா ஆனந்தன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், இவங்க எல்லாரோட விருப்பமா பாட்டில் ராதா படத்திலிருந்து பாடல்.

நேர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் துறைப்பாக்கம் வி குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லட்சுமியம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு பூசம்மாள் கண்ணன், லாய்ட்ஸ் ரோடு சரோஜாமாள் அருணாச்சலம், மாதவரம் பாவூசி தெரு கிருஷ்ணம்மாள், சாமிதாஸ் குமுதாம்பாள் ரவிதாஸ், மயிலாப்பூர் பட்டாபி ரவி மாலதி சேகர் உஷா ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஜனனி பாலகுமார் ஸ்ரீராம் சிவா ஆகாஷ் ஹரி ஆத்மநாதன், வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன், இவங்க எல்லாரோட விருப்பமா டியூட் படத்திலிருந்து பாடல்.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். இனி ஆவடி திருவிழிஞ்சியம் பாக்கம் சுப்புலட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகு சுந்தரி ராகவன் ஆவடி காமராஜர் நகர் இசையின்

0: 않고
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். நிறைவு பாடல் இதோ. மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர், காமாட்சி, அஸ்வதி, அசோக், தீநகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற நிறைவு பாடல் இதோ. யூத் படத்திலிருந்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி.
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: சபாஷே. 9 மணி ஆன உடனே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக ஆர்வமாக நீங்கள் காத்துட்ருக்கிறது கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக. மக்களே, இன்றைக்கி உங்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் எப்பவும் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறது தான், நேயர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான தொலைபேசி எண்கள் இதோ: 044 இணைப்பெண்ணோட 295-2-08-53. இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2-8-3-8-9-8-7-1 இந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். கலக்கல் அரங்கத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நான் கொடுக்க போகிறேன் இந்த சிம்பிளான 3 குறிப்புகள். அதை வச்சு நீங்கள் ஒன்று படத்தோட பேரை கண்டுபிடிக்க போகிறீங்க, இயக்குனரா இல்லை படத்தில் நடித்த நடிகரா யார், அந்த படத்தோட ஃபேமஸான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அப்படி உங்களுக்கு குறிப்புகளாக நான் கொடுத்துருவேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிக்க போகிறீங்க. சரி, முதல் நேயர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.

0: ஏன் இவ்வளவு மௌனம், இவ்வளவு நேரமும் வேஸ்ட் ஆகுது? வணக்கம்.
1: வணக்கம், திருத்தணி.
0: திருத்தணியிலேருந்து. சரி சொல்லுங்க, உங்களுக்கான குறிப்பை நான் கொடுத்துறேன். தலைநகர், அரபிக்கடல், 1995. இது வந்து இந்த படம் வெளிவந்த வருஷம். இந்த மூணு குறிப்பையும் சேர்த்தீங்கன்னா படத்தோட பேர் கிடைச்சிடும்.
1: பாம்பே.
0: சூப்பருங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சிங்க?
1: அரபிக்கடல் சொன்னீங்கல்ல.
0: ஆ, ஓகே, சூப்பர், சூப்பருங்க, சூப்பர். இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். நீங்களும் அதே மாதிரி இப்படி கொடுக்க போகிற சிம்பிளான குறிப்பை வச்சு கரெக்டாக அந்த படத்தோட பேரை கண்டுபிடிச்சிடலாம். முதல் பாடல் உங்களுக்காக இதோ, காளிதாஸ் 2 படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். இன்னைக்கு கொடுக்க போற 3 சிம்பிளான குறிப்புகளை வச்சு நீங்க படத்தோட பேரு இல்ல அந்த படம் நடிச்ச ஒரு நடிகரோ அதை இயக்குனரோ யாரையோ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான குறிப்புகள் தான் இருக்க போகுது. சரி, பார்த்தலாம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? கொடமாண்டப்பட்டியில இருந்து ஜெயசீலன். சரி, உங்களுக்கான சிம்பிளான குறிப்பு தான் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: இப்ப நம்ம எடுத்திருக்க பீரியட் வந்து ரொம்ப புது பீரியடா எடுத்திருக்கோம், அதனால இப்ப பழசுக்கு போக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா பழைய படங்கள் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. சரி, நன்றி. வணக்கம்.
2: மேடம் வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பணப்பாக்கம் குணாலன், கடலூர் மாவட்டம் பண்பட்டியில இருந்து குணாலன்.
0: குணாலன், சரி.

0: உங்களுக்கான குறிப்பை நான் கொடுத்துட்றேன். தனுஷ், திருப்புமுனை 2003. தனுஷ் கமா திருப்புமுனை, இது ஒரு குறிப்பு. அதுக்கடுத்து இந்த படம் வெளிவந்த வருஷம் வந்து 2003. இந்த மூணு குறிப்பையும் சேர்த்தீங்கன்னா படத்தோட பேர் கிடைச்சிடும். இல்லை, 2003லையா த்ரீ வந்துச்சு.
1: நீங்க ஏதாவது கொஞ்சம் இடைநிலை படமா கொடுப்பீங்கன்னு பாத்தீங்க.
0: என்ன விஷயம்னா, திரைப்படம் அப்படிங்கிறது இந்த தமிழ் சினிமா இருக்குல்ல, அது ஒரு பெரிய கடல். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப வந்து ஆழ்ந்து யோசிச்சு அறிஞ்சு வச்சிருப்பீங்க நீங்க எல்லாரும். ஏன்னா விவித் பாரதி ரெகுலரா கேக்குறவங்களாச்சே. அப்படி இருக்கும்போது அப்ப நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நல்லா
1: ஒளிபரப்பும். அந்த ஒளிபரப்பு வர கிடைக்காது. நான் இருக்க வேலை செய்யற இடம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துக்கிட்ட.
0: சரி,
1: நாங்க என்ன பண்ணுவோம், மொபைல்ல கனெக்ட் பண்ணி தான் பாப்போம், கேட்போம். அதாவது அது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலதான் எஃப்எம் கேட்பேன்.
0: சரி,
1: நான் போன் பேசினா எஃப்எம் கேட்காது.
0: ஓகே, சரி சரி, நல்லது. ஆனா நல்ல முயற்சி, நீங்க பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி. பாப்போம் அடுத்த நேயர் சரியான பதில சொல்றாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: குரோம்பேட் ஜெயஸ்ரீ, சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க குறிப்பு சொல்லணுமா?
2: காதல் கொண்டேன். கரெக்டா?
0: கரெக்ட்ங்க, ரொம்ப கரெக்ட். எப்படி சொன்னீங்க, எந்த குறிப்பு வச்சு சொன்னீங்கன்னு
2: சொன்னீங்களா? அவருக்கு நல்லா ஹிட் ஆனது அப்படின்ட்டு நினைச்சு சொன்னேன்.
0: ஓஹோ, சூப்பருங்க. 2003 வெளிவந்து தனுஷ் நடிச்ச படம் இல்லையா, அவருக்கு அதுதான் திருப்பு முனையா அமைஞ்சது. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். அடுத்ததா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து, எல்ஐகே படத்திலிருந்து பாடல்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். 9:13 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் கலக்கல் அரங்கத்தில் இணைப்போகிற நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சேப்பெருமான்னல்லூர் சரணா கமலேஷ்.
0: எங்கேருந்து?
1: சேப்பெருமான்னல்லூர் சரணா கமலேஷ் தஞ்சை மாவட்டம் திருடமுரு திருவட்டம்.
0: தஞ்சையிலேருந்து. சூப்பருங்க. எப்படி கேட்குது விவித் பாரதி?
1: நல்லா பக்கத்தில் தான்மா இருக்கு எங்களுக்கு.
0: அதனால
1: கிளியராக
0: சரி. உங்களுக்கான குறிப்பை நான் கொடுத்துட்றேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: விக்ரம் பாலா 1999 1999 அந்த படம் வெளிவந்த ஆண்டு.
1: சேதுமா?
0: சேது. என்னங்க இப்படி கையிலே வச்சிருப்பீங்க போல குறிப்பை?
1: எடுத்ததுமா கும்பகோணத்தில் எடுத்தேன்.
0: கும்பகோணத்தில் எடுத்த படம். என்னத்தை சொல்றது. மிக நன்றிங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படி கொடுத்த குறிப்பெல்லாம் அப்படி பட்டு பட்டுன்னு உடைக்கிறீங்களே. ஆன் நேரில் ஆன் த ஸ்பாட்டு காலேஜிலலாம் ஆன் த ஸ்பாட்டில் நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காது. முன்னாடி இருக்கிறவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பின்னாடி நிற்போம். அந்த சீட்டை வாங்கிட்டு நம்ம என்னவா பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து அதை அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல. அந்த அதை விட நீங்கள் மோசமாக இருக்கீங்கன்னு சொல்லலாம். கொடுத்த அடுத்த செகண்டே இதாங்க படம், இது எங்கள் ஊரில் எடுத்தது எனக்கா தெரியாது அப்படிங்கிற மாதிரி அடித்து உடச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்படி தான் இருக்கணும். சூப்பராக இருக்குது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக இதே முரளி படத்துலேருந்து பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 53, மற்றொரு எண் 2838 98 9871. 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கலக்கல் அரங்கம். கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சிதம்பரம் போனியில இருந்து சுமதி பேசுறேம்மா.
1: சிதம்பரத்துல இருந்து சுமதி. ஓகே.
2: ஆமாமா.
1: எதுல கேட்டுட்டு இருக்கீங்க? ஆப்லயா?
2: இல்ல, கரெக்ட்டா, ஆப்ல தான் கேப்பேன்.
1: ஆப்ல தான் கேப்பேன். சரி, சூப்பர்ங்க, சூப்பர். உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். தரணி இந்த படத்தோட இயக்குனர். படத்தோட பேரு ஒரு விளையாட்டு சம்பந்தமானது. 2004 வெளிவந்த திரைப்படம். சக்க போடு போட்டுச்சு.
2: இது கில்லி.
1: சூப்பருங்க, சூப்பர். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்களேன். சக்க போடு போட்டுச்சே, ஏன் அத சொன்னேன் அப்படின்னு இருக்கு. விளையாட்டுன்னு மட்டும் சொல்லிருந்தேன்னா கொஞ்ச நேரம் பாத்துருக்கலாம். யோசிச்சிருப்பீங்க. நன்றி, நன்றி, சூப்பர். இப்படிதான் இருக்கணும். தரணி விளையாட்டு 2004 அப்படின்னு சொன்ன உடனே கில்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கில்லி படம் தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். சக்க போடு போட்டுச்சே அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இன்னொரு குறிப்பு கூட இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சொல்லி அடி அப்படின்னு கொடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா கில்லி மாதிரி சொல்லி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊரில் ஒரு சொல் வழக்கம் இருக்குல்ல, அந்த இதை குறிப்பாக கொடுத்துருந்தேன்னா கூட கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். அடுத்த பாடல் உங்களுக்காக பிளாஸ்ட் படத்துலேருந்தேன்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க

0: கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாமரி பார் நலமாயிருக்கிற சகோதரி.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கமா, எளிமையா கொடுங்கம்மா.
0: ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருக்கு. கேட்டோன்னு பதில் சொல்லிடுறாங்க நம்ம நேயர்கள் பட்பட்டுன்னு. நீங்களும் கேட்டுட்டே இருந்திருப்பீங்க, அது மாதிரி தான் கொடுக்க போறேன். அஜித் 50/2011 50வது படம் அவரோடது. 50ங்கிற குறிப்பு கொடுத்துருக்கேன். 2011 அஜித். இதை விட ரொம்ப எளிமையான குறிப்பு தான். சரி பார்க்கலாம். வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. அடுத்த நேருக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம் செந்தில்.

0: சரி பார்க்கலாம். வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. அடுத்த நேருக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம், செந்தில் கண்ணன் சொல்லுங்க.
1: செந்தில் கண்ணன், அஜித். ஐம்பதா?
0: கரெக்ட்.
1: அடுத்தது மேடம்,
0: 2011. சூப்பருங்க. தஞ்சை திருவாரூர்ல இருந்து நிறைய பேர் வர்றீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுக்கு. சொல்லுங்க, பதில் தெரியுமா? எனக்குன்னே கேட்டிருக்கீங்களே கேள்வி, அப்படிங்கிற மாதிரி பங்காதான் சொல்லிட்டீங்க. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க?
2: நீங்க கொஞ்சம் க்ளோ வச்சு தான் கண்டுபிடிச்சேன்.
0: அதான், எந்த எந்த குறிப்பை வச்சு? வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புது நேயர்களாக வர்றாங்க, ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வராங்க. அதுலேயும் தஞ்சை, திருவாரூர், கும்பகோணம் இந்த சைட்லாம் வந்து நம்ம எஃப்எம் ரொம்ப சூப்பராக சக்கப்போடு போடுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நிறைய பேர் அங்கே இருந்து மட்டுமே இணைப்புக்கு வந்துட்டே இருக்கீங்க. இது மாதிரி புது நேயர்கள் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி, அதனால நிறைய நேயர்களுக்கு, புது நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்களும் விவித் பாரதி நேயர் வட்டத்தில் இணைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 9:35 கடந்து போயிட்டுருக்கேன். இந்த நேரம் இது கலக்கல் அரங்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சண்முகவள்ளி மேடம், சர்க்கை சண்முகவள்ளி.
0: எங்கேருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துக்கு அருகில் இருந்து சர்க்கை கிராமத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணம் சர்க்கை கிராமம், சூப்பருங்க.
1: 101.6 கிடைக்குது மேடம், எங்களுக்கு ரொம்ப
0: சூப்பரா கிடைக்குது.
1: கும்பகோணம் பண்மலை,
0: சூப்பர் சூப்பருங்க.
1: மினி பஸ் கூட போக முடியாத ஒரு வசதி இல்லாத ஒரு கிராமம் மேடம் எங்க கிராமம்லாம். ஆனா அந்த 101.6 கும்பகோணத்துக்கு அலைவரிசை கொடுத்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மேடம்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது.
1: வாழ்த்துக்கள்,
0: மகிழ்ச்சியா இருங்க, இப்பயும் சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவா நினைங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து உங்களுக்கான குறிப்புக்கு போயிடலாம். சங்கீதா சூப்பர் ஹிட் 1996. சங்கீதா இந்த படத்தோட நாயகி, சூப்பர் ஹிட் படம் அது, 1996 வெளிவந்தது. என்ன படம்னு பேரை மட்டும் சொல்லிடுங்க.
1: வானத்தை படம் மேடம்.
0: இல்ல இல்ல, வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க, அடுத்த முறை நிச்சயமா பதில் சொல்லிடலாம். நன்றி. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாணிக்க அற்புதராஜ்.
0: தஞ்சையில இருந்து மாணிக்க அற்புதராஜ், சரியா? ஆடுதுறை, ஓகே. சொல்லுங்க அற்புதராஜ், உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: காசி, சாரி, இல்ல துள்ளம்,
0: இல்ல ஏதோ சொல்ல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதா, நடிகை வந்து சங்கீதா, நாயகி அந்த படத்தோட சூப்பர் ஹிட். அவங்க ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருக்காங்க இல்லையா, சூப்பர் ஹிட் படம் 1996 வெளிவந்தது. கண்டுபிடிக்க முடியல, அப்படிதானே? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பூவே வணக்கங்க மேடம்.

0: யாருங்க, பேர் சொல்லுங்க, யாருங்க?
1: ரேவதி, அம்பத்தூர். பூவே உனக்காக.
0: பூவே உனக்காக, சூப்பருங்க. அம்பத்தூர்ல இருந்து ரேவதி. நிறைய பேருக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரா வந்து வந்து அவங்களுடைய பேரை சொல்லிட்டே இருக்காங்க. புது நேயர்கள், அவங்க அவங்க வரும்போது அந்த உற்சாகம் புதுசா கிடைக்குது இல்லையா அவங்களுக்கு, அவங்க ஊர்ல எல்லாம் எஃப்எம். அதை பத்தி அவங்க ஒரு கொஞ்சம் அவங்க சிலாகிச்சு பேசுறதுக்கு அந்த நேரத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அம்பத்தூர்ல இருந்து பதில் கரெக்டா சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். சரியான பதில ஒவ்வொரு நேயர்களும் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அது அழகா

0: பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி, விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
1: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
0: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

0: 9:43 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 கலக்கலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. கும்பகோணத்துல இருந்து சங்கர். சாரி, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். இது ஒரு திரைப்படத்தோட பேரு, கண்டுபிடிச்சிருங்க. உலக அழகி இரும்பு 2010. உலக அழகி இரும்பு 2010. இந்த மூணு குறிப்பையும் சேர்த்தீங்கன்னா படத்தோட பேர் கிடைச்சிடும். இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. 2010 சொல்லிருக்கேன், வருஷம் கஷ்டமா இருக்கு. சரி, அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: இது எந்திரன்.
0: சரி, ஆனா நல்ல யோசனைக்கு அப்புறம் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், முயற்சி பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம்.

இப்படி சூடு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். 9:48 ஆயிடுச்சு. கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் பட்டீஸ்வரத்துல இருந்து ஐயப்பன் பேசுறேன் மேடம்.
0: பட்டீஸ்வரம் ஐயப்பன், சரி, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன் ஐயப்பன். நடனம், சரியா?
1: நடனம்,
0: ஆமா, நடனம் ஒரு குறிப்பு. மும்பை, அது ஒரு குறிப்பு. விஐபி, இது படத்தோட பேரு. நடனத்துக்கு பேர் போனவங்க இவங்க. இந்த மூணு குறிப்பையும் சேர்த்தீங்கன்னா இந்த நடிகையோட பேரு கிடைச்சிடும்.
1: பத்மினி மேடம்.
0: சரி, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்க மும்பைன்னு சொல்லியிருக்கேன், விஐபின்னு சொல்லியிருக்கேன். இது அவங்க நடித்த படம்.
1: சிம்ரன் மேடம்.
0: கரெக்டுங்க. பட்டீஸ்வரத்துல இருந்து
1: ஐயப்பன் மேடம்.
0: ஐயப்பன், சூப்பருங்க ஐயப்பன்.
1: சாந்தி சுவீட்ஸ்லாம் மேடம்.
0: ஐயப்பன், வாழ்த்துக்கள், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சில குறிப்புகளை கேட்ட உடனே சரி இவங்களதான் இருக்கும் அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. படத்தோட பேருக்கு கூட அந்த சின்ன குறிப்பு ரொம்ப உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் விவித் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தோட நிறைவாக நம்ம கேட்க போகிற கேள்வி, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுகிறேன். மேம்,
0: காட்பாடி சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வியை கொடுத்துட்றேன். இது ஒரு மலர். 1992 இந்த வருஷம், இந்த படம் வெளிவந்த வருஷம் 92, மணிரத்னம்.
1: ஆண்டு வந்து 1992 அப்படி.
0: ஆமா ஆமா, மணிரத்னம். சீக்கிரம் சொல்லுங்க.
1: அப்புறமா ரெண்டாவது குறிப்பு மேம்,
0: மலர் 1992, மணிரத்னம்.
1: ரோஜா, ரோஜா,
0: ரோஜா, கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், மிக நன்றி. நிறைவா நம்ம கொடுத்தது ஒரே ஒரு சின்ன குறிப்பை வச்சே சொல்லி முடிச்சிடலாம். இது மலர்னு சொல்லிட்டேன். ஸோ ரோஜாவை தவிர வேறு என்ன படம் சூப்பர் டூப்பராக அந்த 1992 வருஷம் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான படம். படத்துக்கு பேரையும் சரியாக சொல்லிட்டீங்க. இது மாதிரி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லாருமே கேட்டதுக்கு ஆன் த ஸ்பாட்டில் சூப்பராக பதில் சொன்னீங்க. பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் கலக்கல் அரங்கம் சூப்பராக போச்சு இந்த பாடலோட. உங்கள் எல்லார்கிட்டையும் இருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் சந்திக்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டது கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம் சபாஷ்.

நேரம் 10 மணி. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. எளிமையான கேள்விகள், அதற்கான பதில்கள், அந்த மாதிரி தான் நம்மளோட நிகழ்ச்சி முழுவதுமே இருக்கும். நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா, அந்த நிகழ்ச்சியில் நேயர்களாகிய நீங்கள் பங்கேற்று நாங்கள் கேட்கக்கூடிய சிம்பிளான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா தொலைபேசி எண்கள் 2952085853 2838 9871 இந்த 2 எண்களில் எந்த எண்ணிக்கொள்ளாலும் நீங்கள் அழைச்சி சொல்லலாம். வெளியூர் நேயர்கள் 0444 என்ற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் செய்யலாம். நம்ம நிகழ்ச்சியில் எளிமையான கேள்விகள் நம்ம சொல்லிட்டோம். அந்த கேள்விகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் ராஜா கைய வச்சா என்ற படத்திலிருந்தா ஒழிக்கிறதுக்காக தயாராக இருக்குது. இளையராஜா இசையமைத்து மனோ எஸ் ஜானகியோட பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலை எழுதியிருக்காரு கண்மணி சுபு. கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

0: அந்த கைத்தட்டல் தான் கேட்டோம், ரொம்ப உற்சாகமாக இருந்தது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளோட நிகழ்ச்சியும் இருக்க போது. துவக்கத்திலே அந்த கைத்தட்டல் நம்மளுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நேர்களே, என்றும் புதுமையை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். அதை நம்ம சொல்லிக்கிறோம். புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே. ஸோ எல்லாமே நம்மளும் ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ நிகழ்ச்சியை நம்ம துவங்க போகிறோம். போன நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் கலந்துட்டு இருந்தீங்களா? நீங்கள் நல்லா கேட்டு ரசிக்கலாம் பாடல்களையும் நம்மளுடைய கேள்விகளையும். அதுக்கப்புறமா நாளைக்கு நீங்கள் பங்கு பெறலாம், புதிய நேர்கள்லாம் வரட்டும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில். கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். நம்ம வந்து கார்களில் வந்து சீட் பெல்ட் அணிவோம் இல்லையா? அதற்கான ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி அதை அணிய வேண்டும், அது என்ன முறை, அப்படி எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டா போதுமா இல்லை ஏதாவது அதில் ரூல்ஸ் இருக்கா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ.

0: ஆ சொல்லுங்க சார், உங்க பெயர்? நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: உங்க பெயர் சொல்லுங்க. தையல் நாயகி மேடம், நீங்க போன நிகழ்ச்சி வரல இல்லையா? சரி, ஓகே. நிகழ்ச்சி இப்ப நீங்க வந்து நான் சொன்ன கேள்வியை கவனிச்சிங்களா?
1: சொல்லுங்கம்மா.
0: சீட் பெல்ட் அணிவோம் இல்லையா? நம்மளோட கார்ல போகும்போது சீட் பெல்ட் அணிவோம் இல்லைங்களா?
1: ஆமா.
0: அதற்கு வந்து ஒரு முறை இருக்கு, அது என்ன அப்படின்றத நான் கேட்டிருக்கேன்.
1: எனக்கு
0: மகிழ்ச்சி, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: முதல்
0: முதல்ல வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரிங்கம்மா, எங்க இருந்து தையல் நாயகி?
1: கும்பகோணம் சாகோட்டை தையல் நாயகி, ஞானசேகர் தையல் நாயகி.
0: கும்பகோணம் அப்படி போட்டுக்கலாம், ஓகேங்களா?
1: இந்த சீட் பெல்ட் அணியறது பத்தி எப்படின்னா, எப்படி சொல்றீங்க நீங்க, எனக்கு புரியல.
0: அதை நம்ம எடுத்து அணியும் பொழுது அதுல சில வரைமுறைலாம் இருக்கும் இல்லீங்களா? எதுவுமே நம்ம செய்யும் போது அதுக்கு ரூல்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது நீங்க ஒண்ணு சொன்னா கூட ஓகே
1: தான். நான் அந்த கார்ல மிஞ்சி உட்காரும் போது சீட் பெல்ட் அணிஞ்சிக்கிட்டுதான் எப்போதும் உட்காருவோம்.
0: ஆமா, அது அணிஞ்சே ஆகணும் இல்லையா, நம்மளுடைய பாதுகாப்புக்காக. சரி, அது ரொம்பவே முக்கியமான ஒரு டிராஃபிக் ரூல் தான். சரி, ஓகே, நன்றி நீங்க பங்கேற்றதுக்கு. நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. உங்க பெயர் சொல்லுங்க சார்.
2: பழைய வண்ணாரப்பேட்டை ஹரி.
0: ஹரி சார்,
2: சொல்லுங்க.
0: பழைய வண்ணாரப்பேட்டை, நீங்க சொல்லுங்க சார். நான் கேட்டது கவனிச்சிங்களா?
2: அதான் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறேன்.
0: லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறது ஒரு ரூல் இல்லையா? சரி, ஓகேங்க சார். வேற ஏதாவது யாரா சொல்றாங்களா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
0: உங்க பெயர்?
3: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர்?
3: கமலா வர்தன்.
0: கமலா வர்தன், சொல்லுங்க
3: மேடம். மேடம், அது வந்து லெஃப்ட் போடுறது, அது ஆக்சிடென்ட் ஆகாம நம்மளோட சேஃப்டிக்காக அது மாதிரி போட்டுக்கிறது.
0: ஓகே, அது வந்து இது நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம போட்டுக்கிறது.
3: ஆமாம் மேடம்.
0: வேற அது எப்படி அணியணும்னா நான் கேட்டிருந்தேன்.
3: எப்படி அணினா, அதில் நம்ம தோளில் போட்டு பின்னாடி இது பண்ணிக்கணும். அதில் பின்னாடி பேக்கில் ஒரு இது இருக்கும், சேர் மாதிரி இருக்கும், வளைய மாதிரி இருக்கும், அதை போட்டு தான் பண்ணுவா. நான் பார்த்துருக்கேன், நானும் போயிருக்கிறேன் அந்த.
0: சரி, கமலா வர்தன் மேடம், எங்கேருந்து பேசுறீங்க? மற்றொரு அணிவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதுகை இருக்கையில வந்து சாய்த்து நேராக உட்கார்ந்து கொள்ளணும். அந்த பெல்ட்டை வந்து முறுக்காம நேரா உடலின் குறுக்கே மென்மையா இழுத்து கிளிக் செய்யணும். இதுதான் வந்து முறையா நம்ம செய்வோம். அந்த சத்தம் கேட்கும் வரை அந்த உலோகப்பட்டை, அந்த பக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம தள்ளணும். அப்பதான் வந்து நல்லா வந்து லாக் ஆகும். அந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அணியும் பொழுது அது நம்மளுடைய தோள்பட்டை கழுத்தை வந்து நெரிக்காத அளவுக்கு, நம்மளுடைய காலர் போன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதன் மேலே படுற மாதிரி தான் நம்ம அணியணும். அதாவது தோள்பட்டையில் அணியணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். நம்மளுடைய கழுத்து மற்றும் முகத்திலிருந்து விலக்கி நம்மளோட தோல் பட்டை வந்து மார்பின் நடுவில் கொண்டு வந்து தான் அதை நம்ம இணைக்கணும். இதே மாதிரி கீழையும் பெல்ட் வரும், அதை எப்படி அணியணும்னு யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக,
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: அந்த சீட் பெல்ட்ல மேலேந்து இழுத்து

0: சொருகிற மாதிரி ஒரு பெல்ட் இருந்தாலும் அடிப்பகுதிக்கும் ஒரு பெல்ட் இருக்கும், அதை எப்படி அணியணும் அப்படின்றத நான் கேட்டு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன், யாராவது நிகழ்ச்சியில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு. விவித் பாரதி தமிழகம், உங்கள் பெயர்?
1: தஞ்சாவூர் கலந்தட்டாங்குடி மோகன சுந்தரம்.
0: மோகன சுந்தரம் சார், சொல்லுங்க சார்.
1: புதுநேயர்.
0: புதுநேயர், வாழ்த்துக்கள் சார், வாங்க உங்களை வரவேற்கிறோம். சார், சீட் பெல்ட் அணியும் பொழுது அதுக்கு ஒரு முறை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கோம். புரியலங்க சார். ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து கொஸ்டினை நான் என்ன தர சொல்லணும்னா நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சீட் பெல்ட் அணியும் பொழுது சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்று சொல்லிட்டாங்க, மேலே இருக்கிற அந்த இழுத்து நம்ம சொருகிறோம் பார்த்தீங்களா, அந்த பட்டை வந்து நம்மளுடைய காலர் போன், தோல் பட்டையில் பதிகிற மாதிரி தான் இருக்கணும். கழுத்தையோ முகத்தையோ நெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழேயும் ஒரு பெல்ட், அந்த பெல்ட்டுடைய இன்னொரு ஒரு பாகம் கீழேயும் வருது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி நம்ம பொருத்தணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நம்மளுடைய அந்த தளர்வான ஒரு பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, மடிப்பகுதிக்கான ஒரு பெல்ட்டை வந்து அணியும் பொழுது எப்படின்னா, அது வந்து இடுப்பு எலும்புக்கு குறுக்கே தாழ்வாகவும் இறுக்கமாகவும் அந்த இடத்துல நம்ம டைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, ஒருபோதுமே வயிற்றின் குறுக்கே அதை நம்ம இழுத்து பொருத்தவே கூடாது. அது அந்த மாதிரி செய்யும்போது அது நமக்கே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீட் பெல்ட் நம்ம அணிகிறோம், ஆனால் அதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று. சரி, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். இன்றைய பாடல்கள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோ அந்த மாதிரி தான் பாட்டெலாம் நம்ம கேட்டுட்டு போகிறோம். நம்மளுடைய இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில், நம்மளுடைய நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிசய பிறவி அப்படின்ற படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் மலேசியா வாசியவன் பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.
2: சந்தேகம் உனக்கு ஏன்?

0: நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில்களை வந்து பதிவிட்டிருக்காங்க. கமலா வரதன் அங்கேயும் சொல்லியிருக்காங்க, மேலப்பிடுதையாளன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு பாபு முலக்காடும், அதே மாதிரி தான் மாலினிதேவி அருணாச்சலம் அவங்களுமே ஆன்சர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீர ராகவன் மாதாவரம் அவருமே வந்து நல்ல ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான் பதிவிட்டிருக்காங்க. சூலி ரிஜா மனோகர் வந்து டிரைவிங் சீட் பெல்ட் பக்கம் டிரைவர் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ முயற்சி ஒன்று மேற்கொண்டிருக்காரு. வித்யா ரவிசங்கர், அதுக்கப்புறம் மாதவரம் வீரராகவன் ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, பாடல் தொகுப்புக்கு பாராட்டு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் அவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுநேர்னு சொல்லி பேரை மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே பதிவிட்டிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து. சரி, நம்ம அவங்க சொல்கிறது தான் நம்ம முடியும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம முதல் கேள்விக்கான பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நேயர்களும் இங்கே பதிவிட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, நம்ம விண்வெளியில் அதாவது ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் நல்ல பிரகாசமான ஒரு சூரியன், அப்புறம் நிலவு இருக்குது அப்படின், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிரகங்கள்லாம் நம்ம இருக்கோம், அதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அந்த இப்போ சூரியன் பிரகாசமாக இருக்குது, அதை வாங்கக்கூடிய நிலவும் பிரகாசமாக இருக்குன்னும் பொழுது பெரும்பாலும் இதற்கிடையில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருளாகத்தான் இருக்குது, இதற்கு காரணம் என்ன அப்படின்றதான் கேள்வி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க மேடம்.
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க.
1: அட்மாஸ்பியர் இல்லங்க மேடம்.
0: ஆமா, வளிமண்டலமே இல்ல இல்லையா, அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். என்னோட வேலையை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க மேடம்.
0: இதுதான் விஷயம், விண்வெளியில வந்து சூரியன் நிலவு இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே இருக்கு, அதெல்லாமும் பிரகாசமாவும் இருக்கு. உள்ளேயும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பூமிக்குள்ளே நம்மளுக்கு நல்ல சூரியன் இருக்கும்போது பிரகாசமா தான் இருக்கு, ஆனா அதற்கு இடையே பார்த்தா பெரும்பாலான இடங்கள்லாம் ஏன் கருமையா இருக்கு, ஏன் வந்து இருளாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வளிமண்டலமே இல்லை, அங்க வந்து அட்மாஸ்பியரும் இல்ல, காற்று இல்ல, துகள்கள் இல்ல, அதை வாங்கி அதை வந்து பிரதிபலிக்கணும், ஒளிய பிரதிபலிக்க கூடிய எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த இடம்லாம் வந்து இருளா தான் இருக்கும் இல்லைங்களா, அதான் வேக்யூம். அதன் வழியாக நம்மளுக்கு அந்த லைட் பாஸ் ஆனால் கூட அதை வாங்கி

பார்க்கறதுக்கான பொருள் இல்லை அப்படின்றதுனால அந்த இருளை நம்மளால பார்க்க முடியுது. நேரம் 10:23 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் ரெட்டைவால் குருவி என்ற படத்தையும் தான் ஒலிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கேஜே யேசுதாஸ் அவரோட குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் மூமித்து எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜா. நாம் கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: சொர்க்கம் வந்து
1: பாடலுக்கு இசை பாத்தீங்கன்னாக்கா இளையராஜா, நாம் கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நேர்கள் இணைந்திருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உடன். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் 10:30.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நம்மளுடைய முன்னாடி கேள்விக்கான வளிமண்டலமே இல்லை, அட்மாஸ்பியரே இல்லை அப்படின்ற பதில வந்து மாலினிதேவி அருணாச்சலம் போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் கமலா வரதன் இவங்கெல்லாம் நிகழ்ச்சியில் பதிவிட்டுருக்காங்க. இவங்களுக்கு எல்லோருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம். ஏ ஹரிஹரன் அவருமே வந்து அதே மாதிரி தான் சரியான ஒரு பதிலை பதிவிட்டுருக்காரு, அவருக்குமே நன்றி. பத்மா சௌந்தரராஜன் இவங்களாம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி பதிவிட்டுருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம நல்லா கசக்கிட்டு ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வந்து போட்டுட்டு உள்ளே கசக்கிறோம், தண்ணிக்குள்ளே கசக்கிறோம். இதுதான் ரெண்டு விஷயம் நம்ம செய்கிறோம். வெளியில் கசக்கி போடும் அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து வெளியிலேயே நம்ம கசக்கி போட்டுரும் இல்லைங்களா, அது வந்து முழுகிடும். ஆனால் நம்ம அதாவது வெளியில் கசக்கி போடுறோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளோட நீரில் மிதக்கும். அதுக்கப்புறம் உள்ளேயே நம்ம கசக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து அப்படியே அடியிலேயே தான் இருக்கும். அது ஏன் அப்படின்றதான். வெளியில் நம்ம கசக்கி போடக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயில் மிதக்குகிறது, ஆனால் பாட்டிலுக்குள்ளே நம்ம கைவிட்டு அதாவது தண்ணிக்குள்ளே ஜக்குக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ தண்ணீருக்குள்ளே வச்சு நம்ம அழுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உள்ளேயே முழுகுகிறது. ஏன் விபத் பாரதி தமிழகம்
3: வணக்கம். மஞ்சள்
0: எமரால் சார், நீங்கள் இருங்க ஒரு நிமிஷம். எங்கேருந்து?
3: மந்தவெளி.
0: ஆ சொல்லுங்க சார்.
3: அதாவது நம்ம கசக்கி கிட்டத்தட்ட ஒரு பால்மே ஆக்கிறோம், அது வந்து உங்களுக்கு மிதக்கும்.
0: ஓகே,
3: இந்த கசக்காம உள்ளே வச்சு நம்ம நசுக்கிறது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படி தண்ணி நீர் கல்ல மூழ்கிறது.
0: அது வந்து நம்ம வெளியிலே கசக்கிறோம், அது மிதக்கும். உள்ள கசக்கிறது
3: வந்து உங்களுக்கு தண்ணி கடையில போய் இதாயிடும்,
0: முழுகிடும். அதான் ஏன் தான் நான் கேக்குறேன்.
3: அது உங்களுக்கு அது ஒரு சரி தொழில் சில
0: சரி சொல்றாங்களா, நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ
0: சொல்லுங்க.
4: நந்திபாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
0: கோபாலகிருஷ்ணன் எங்க இருந்து சார்?
4: நந்தியம்பாக்கம்.
0: வெந்தயப்பாக்கமா?
4: திருவள்ளூர் மாவட்டம்.
0: திருவள்ளூர் மாவட்டம். கோபால
4: கோபாலகிருஷ்ணன்.
0: ஓகே சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பெயர் சொல்லுங்க. ஸோ இணைப்பில் வந்தாங்க, பேசியிருக்கலாம். ஏன்னா நம்ம சொல்கிறதோட அவங்களே சொன்னும் போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா, நம்ம கேட்டதுக்கான பதில் அவங்க சொல்கிறாங்கன்னு. நம்ம வெளியில் நம்ம கசக்கிறோம், இருங்க ஒருத்தங்க

0: கேட்போம். விவத் பாரதி தமிழகம். ஹலோ,
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: குரோம்பேட்டையில இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி மேடம் சொல்லுங்க. கேள்வி கவனிச்சிங்களா?
1: அலுமினியம் ஃபாயில்
0: அதை வந்து நம்ம வெளியிலேயே கசக்கிட்டு பாட்டில் தண்ணியிலையோ இல்லை பக்கெட் தண்ணியிலோ போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது மிதக்குது. ஆனால் அதே ஃபாயிலை இன்னொரு ஒரு ஃபாயில் எடுத்து நம்ம தண்ணீருக்குள்ளே வச்சு கசக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து முழுகியே தான் இருக்குது. ஏன்னு கேட்குறோம்.
1: அது அலுமினியம்.
0: அலுமினியத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, ஓகே, சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம். சரி, இதுக்கான பதிலை நம்மளே பார்த்துடலாம். வெளியில் கசக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெளியிலேயே நம்ம கசக்கிடுறோம். அதாவது காற்று இடைவெளிகள் வந்து ஃபாயிலை கசக்கும் பொழுது அதன் மடிப்புக்குள்ளே வந்து புகுந்து கொள்ளுது இல்லைங்களா. அப்போது வந்து என்ன ஆகுதுனாக்கா, அது நல்லா மிதக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே வந்து நம்ம உள்ளே வச்சு கசக்கிறோம் அப்படின்னாக்கா அங்கே காற்று புக முடியாது இல்லையா. அதனால் நீர் தானே அங்கே ஃபுல்லுமே ஆக்கிரமிக்கும். அதனால் அது வெயிட் ஆகிடுது. அதனால் அது வந்து மூழ்கி அங்கேயே இருக்குது. உள்ளே வச்சு கசக்கும் பொழுது காற்றுக்கு பதிலாக அந்த பாக்கெட்ஸில் அந்த இடத்துல வந்து நீர் புகுந்து கொள்கிறது. அதனால் அந்த அனிமலின் ஃபாயில் வந்து உள்ளேயே இருக்குது. நம்ம வெளியில் கசக்கிறோம் பொழுது அங்கே வந்து நம்மளுடைய காற்று தான் வந்து நிரப்பப்படுது, அது மிதக்க செய்யுது. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: மாதவரத்துலேருந்து விஜயா பேசுகிறேன்.
0: மாதவரத்துலேருந்து விஜயா.
2: ஹலோ,
0: மாதவரத்துல இருந்து என்ன பேர்
2: சொன்னீங்க?
0: நித்யா. நித்யா சொல்லுங்க. சொல்ல வந்தீங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு நான் கேக்கணும். சரி,
2: அதான்
0: உங்களுக்காக தான் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து சில சொற்கள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பொருந்தாததை நீங்க சொல்லலாம். பொருந்தாத சொல்லை நீங்க சொல்லணும். யானை என்பதை குறிக்காத ஒரு சொல் இருக்கு. நான் இப்ப சொல்லக்கூடிய சொற்கள்ல யானை என்பதை குறிக்காத ஒரு சொல் இருக்கு, ஓகேங்களா. வேழம், களிறு, வாரணம், அரி, இதுல யானையை குறிக்காத ஒரு சொல் இருக்கு, அது எது? சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா?
2: நினைக்கிறேன்.
0: அரி, சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. நினைக்கல, கரெக்டா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
2: வாழ்த்துக்கள்.
0: சரி, நம்மளுடைய கேள்விக்கான பதிலையும் அவங்க சொல்லிட்டாங்க. நம்மளோட நம்மளுடைய கேள்விக்கான பதிலை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே ஹரிஹரன் அப்படின்றவர் வந்து கரெக்டாக அவர் வந்து போடுறதுக்கான முயற்சியில் இங்கே பண்ணியிருக்கார். பலருக்கு என்ன போட்டுக்கார் அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் சூளை ரிஜாமன் அவர் வந்து தக்கையாக இருக்கிறதுனால அது மிதக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான முயற்சியாக இங்கே பதிவிட்டுருக்காங்க.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகளை பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணி

0: சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லிக் கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
0: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: நேரம் 10:40.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நிகழ்ச்சியுடைய பாடல் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எஸ் ஜானகி இவங்களோட குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. 10:47. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் நீர்த்தேக்கம் எது? விவித் பாரதி தமிழ் எஃப்எம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நம்ம இன்னொரு தடவை சொல்லலாம், ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் நீர்த்தேக்கம் எது? இதற்கான பதில்களோட நேர்கள் வருவாங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை,
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: அரியலூர் மாவட்டத்துல ராஜாமணி பேசுறேங்கம்மா.
0: ராஜாமணி, நீங்க முன்னாடி நிகழ்ச்சியில வரல இல்லைங்களா? ஓகே,
1: ஹலோ.
0: சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் டேம்மா.
0: மேட்டூர் டேம்.
1: தமிழ்நாட்டில்
0: இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்துல காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள மேட்டூர் அணையுடைய மறுபெயர் தான் வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம். ரொம்ப சரியா சொன்னாங்க. நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு அவங்களுமே ஒரு பாத்திரமா இருந்தாங்க இல்லையா? நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: நிகழ்ச்சியில் இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஹரிஹரன் குரலில் ஒலிக்கிறதுக்காக இருக்குது. பழனி பாரதி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை சிற்பி, பாடலின் படம் கண்ணன் வருவான்.

நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு எல்லாமே இங்கேயும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க, அப்புறம் சூளை ரீஜா மனோகர், வீர ராகவன் அவரும் சொல்லியிருக்காரு, மேலப்பேடுதழன் அவருமே கூட அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்ற போட்டதுக்கான முயற்சியில் இருந்திருக்காங்க, கமலா வரதன், அதுக்கப்புறம் இவங்க எல்லோருடைய பதில்களுக்கும் இவங்க எல்லாம் முயற்சி செஞ்சதுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். வலங்கை மான் அங்கேருந்து துரைன்றவரும் நிகழ்ச்சியில் பாடலாம் கேட்டுட்ருக்கோம், நிகழ்ச்சியும் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. எல்லோருடைய வாழ்த்துக்கள் அண்ட் அவங்களுடைய பதில்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட அத்தனை கேள்விகளையும் நம்ம நல்லா உணர்ந்து நம்மளும் ரசித்து அந்த கேள்விக்கான பதிலை தேடணும்னு நினைச்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம், சொல்லவும் செஞ்சாங்க. எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்படி நம்ம நிகழ்ச்சியை போயிட்டு இருக்கே இல்லைங்களா, நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். இன்னும் ஒரு பாடல் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு 11 மணிக்கு மேல வரக்கூடிய என்றும் இணைவேல நம்ம இணையலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு, அதாவது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தா என்ற படத்திலே தான் ஒழிக்க போகிறது. இந்த பாடல் சித்ரா அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் கேட்கலாம். பழனி பாரதி எழுதிய பாடலுக்கு இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 11 மணி. இசையுடன் கலந்து இன்ப நினைவலிகளில் நீந்தி மகிழ நாம் கேட்டு ரசிக்கலாம்.
2: என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியை நாம் கேட்டு ரசிக்க இருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சியை. என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பாசம் என்ற படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை எழுதியுள்ளவர் கண்ணதாசன்.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பலே பாண்டியா என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் ஒலிக்கிறதுக்காக இருக்குது. கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நமக்காக இது ஒலிக்கிறது.

வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிட

கூடாது, எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும் நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் ஜாய்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சாரதா என்ற படத்திலிருந்து ஒலிக்கப் போகிறது. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

சாரதா என்ற படத்தில் இருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசிலா குரல்களில் ஒலித்த பாடல். நேரம் 11:17. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா குரல்களில் ஒலிக்கப் போகிறது. கே.வி. மகாதேவன் இசையில். கேட்டு ரசிக்கலாம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: இசை ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு கலை. இசையின் இந்த மகத்தான சக்தி பழைய எண்ணங்களை, மனதின் உணர்வுகளை மீட்டெடுக்கும் வல்லமை பொருந்தியது. அப்படிப்பட்ட நினைவலைகளில் நீந்தி மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 11:22:45. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ.

வீர திருமகன் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரலில் ஒலித்த அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கிசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 11:26 15 நொடி. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவை நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். பி சுசீலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நமக்காக ஒலிக்கிறது.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 11:31:45. பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் குங்குமம் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறது. டி எம் சுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில் நம்ம பாடலை கேட்கலாம். கண்ணதாசன் எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: பெரிய இடத்து பெண் என்ற படத்தில் தான் பாடல் நம்ம கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலித்த அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நம்ம ஒலிக்கு கேட்டோம்.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுல தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: இசை அப்படிங்கிறது மனித குலத்துடைய உலகளாவிய மொழி அப்படின்னும் சொல்கிறாங்க. வெளிநாட்டு அறிஞர்களும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹென்றி வேர்ட்ஸ்வர்த். அவர் வந்து இது ரொம்பவே சிலாகிச்சு, ரொம்பவே ரசித்து சொன்ன ஒரு வாக்கியமாகவும் இது பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இசையை நம்ம ரசிக்கும்படி தந்துட்ருக்காங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான என்றும் இனிவே, அதுவும் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை என்றைக்குமே நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தான் என்றும் இனியவை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நேரம் 11:43:35. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சுமை தாங்கி என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் PB ஸ்ரீனிவாஸ் குரல்ல ஒலிக்க போகிறது. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கேட்கலாம் அந்த பாடலை.

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: வானம் பாடி என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்கு கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்த பாடல், கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்த பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். நேரம் 11:50.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் பாடல் ஆண்டவன் கட்டளை என்ற படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பி சுசிலா பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

என்றும் இனியவே நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்கலாம் வேட்டைக்காரன் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடலை. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:01.
2: ரெட்ரோ நேரம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க இருப்பது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த பசுமையான நினைவுகள் நிச்சயமாக இன்றைக்கும் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு ரெட்ரோ பீரியட் அப்படிங்கிறது அவங்க இந்த மாதிரி பாடல்களில், சினிமாவில், இதிலெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். சினிமா அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம அதை வந்து கடந்து போயிட முடியாது. அது காலத்தோட கண்ணாடி, ஒரு ஆவணம் மாதிரி நமக்கு அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள், மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அன்னைக்கு நாள் எப்படி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும், எல்லா விஷயங்களையும் நமக்கு கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆவணங்கள். இன்றைக்கும் அப்படி தான் அது பொக்கிசமாக இருக்குது. அந்த மாதிரி ரெட்ரோ காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்காக. முதல் பாடல் வருஷம் 16 படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பாலி.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் முத்துலிங்கம்.

நேரம் 12:12. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது ரெட்ரோ நேரம். இனி அடுத்த பாடல், சொல்ல துடிக்குது மனசு படத்திற்காக மனோ பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் என் காமராஜன்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் சூரசம்ஹாரம் படத்திலிருந்து. அருண்மொழி சித்ரா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல இது ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் சத்யா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் குரலில் வாலியோட வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு? இல்லையா, கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
1: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் இருந்து பாடல் கேட்டீங்க. மனோ சித்ரா இணைந்து பாடின பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி அடுத்த பாடல் மௌனராகம் படத்துக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 விவித் பாரதி நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழி

0: காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையின் 3 பிரிவுகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் புதிய சரக்கு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். வதோதரா டாண்டா ரோடு இடையிலான பயணிகள் ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். இது தவிர ரயில்வே மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இன்று மாலை மும்பை செல்லும் பிரதமர் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது 3 நாள் பயணத்தின் போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது, கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாள்ல படிக்க வைக்கல, நானும் மாடு மேய்க்குவோ, நாத்து நடுவோ, பில்லுக்கு போவோ, அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கின்னு இப்போ நல்லா படிக்கிறேன், எழுதுறேன், என் கையெழுத்து போடுறேன். பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
0: செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் எக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்கத் துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் எக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின்போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு சேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிபுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிபுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சாந்தி நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இரண்டு மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரேயஸ் எமேர்மி கோம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

குரு சிஷ்யன் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். விவித் பாரதி நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பதி

ஆத்தூர் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். நிறைவாக நீங்கள் கேட்க போகிற பாடல் என் ஜீவன் பாடுது. இந்த திரைப்படத்திற்காக லதா மங்கேஷ்கர் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேரம் 1 மணி.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு போய்க்க. விவித் பாரதி நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்க இருப்பது பாடல் உங்கள் சாய்ஸ். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 044 இணைப்பு என்னோட 295-2-0853. இந்த எண்ணுக்கு முயற்சி எடுக்கலாம். இன்னொரு எண் 2-8-3-8-9-8-7-1. இந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: அதாவது பி ஜெயச்சந்திரன், டி கே கலைன்னு சொன்னாலே இந்த பாடல் தான். அதாவது 1977 வெளிவந்த நந்தா என்னிலா படத்தில் இடம்பெற்ற ஒரு காத சாம்ராஜ்யம் பாடல் நா காமராசன், இசை வி தட்சிணாமூர்த்தி. இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்.
0: சொல்லுங்க.
2: உன்னருகே நான் இருந்தால் தெய்வ சுகம், என்னருகே நீ இருந்தால் தெய்வ சுகம். அந்த சுகம் தரும் சொர்க்கலோகம், நல் இடம் தரும் இன்பலோகம். அதை கண்மூடி கொண்டாடுதே கனவுலகம், அதை கண்மூடி கொண்டாடுதே கனவுலகம். இப்பூ உலகமும் பொன்னுலகமாக்கும் நம் கவிஞர் நா காமராசன் உலகம்.
0: சூப்பருங்க. இந்த பாடலை கேட்டலாமா? அப்படியே கவிதை வரியில சொல்லிட்டீங்க, இப்ப பாட்டா கேட்க போறீங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, நமக்கு பிடிச்சது. அதை அழகா பதிவு பண்ணீங்க, நன்றி. பாடல் கேட்கலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 1:06 ஆயிடுச்சு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்புவனத்திலிருந்து சிவாஜி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: இதே கோயில் படத்திலிருந்து யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ அந்த பாடலை ஒளிபரப்புங்க மேடம்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். என்ன காரணம் இந்த பாட்டு கேட்கறதுக்கு?
1: இல்லை, பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல், அதனால மேடம்.
0: நிச்சயமா, நமக்கு பிடிச்சிருந்தா போதும் இல்லையா? அதை விட பெரிய வேற என்ன காரணம் இருக்க முடியும்? பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்ட பாடல் இதே கோயில்ல இருந்து. நன்றி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வேலைக்குழியிலேருந்து பேசுகிறேம்மா. கலாவதி.
0: கலாவதி, என்ன பாடல்மா உங்களுக்கு?
1: குமுதம். குமுதம் படத்தில் பழைய பாட்டு. குமுதம் படத்தில் வந்து என்னை எட்டு ஓடி போக முடியுமா இனி முடியும் அந்த பாட்டு பாடுங்கம்மா.
0: சரி, குமுதம் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து.
1: சரிங்கம்மா, அது ரொம்ப

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு மணி 16 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேலூர்ல சாமிநாதன் பேசுறேன்.
1: வேலூர் சாமிநாதன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எங்க வீட்டு பெண்ணை படத்துல இருந்து நான் ஆணையிட்டால் அந்த பாடல் தலைவருக்கு
1: கண்டிப்பா பாடல் கொடுத்துடலாம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பாடல் உங்கள் சாய்ஸ். பாடல் உங்கள் சாய்ஸில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 044-295-2853 அந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அடுத்ததாக 2838-9871 இந்த எண்ணுக்கு கூட நீங்கள் முயற்சி எடுக்கலாம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நாங்க பணம்பட்டியிலிருந்து பேசுறோங்க. பழனி வட்டம் பணம்பட்டியிலிருந்துங்க.
0: பணம்பட்டியிலிருந்து யார் பேசுறீங்க?
1: மணி மேடம் என்னோட பேருங்க.
0: மணி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இதயக்கணி படத்துல இருந்து நீங்க நல்லா இருக்கணும்னு ஆடு முன்னேற.
0: சரி, பாட்டு கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி.
2: தென்னகம்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்.

0: நிலன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
2: சைதாப்பேட்டை ஆனந்த் பிரமிளா மேடம்.
1: சைதாப்பேட்டை ஆனந்த், என்ன பாட்டு வேணும்?
2: நதியை தேடி வந்த கடல் படம். தவிக்குது தயங்குது ஒரு மனது மேடம்.
1: நதியை தேடி வந்த கடல். சரி.
2: ஆமாம் மேடம்.
1: ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாட்டெலாம் கேட்டு.
2: ஆமாம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: நல்லா இருக்கேன். நதியை தேடி வந்த கடல். சரி, பாடல் கேட்கலாம் ஆனந்த்.
2: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
4: டான்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களுடைய பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தொட வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுறேன். 044 இணைப்பு என்னோட 2952 0853. இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். மற்றும் ஒரு எண் 2838 9871. உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆர வாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்து

0: நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். இப்போ துண்டிக்கப்பட்டுருச்சு. வணக்கம் வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கலா மேடம்.
1: கலா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரக்கோணம் மேடம்.
1: அரக்கோணம். கலா, என்ன பாடல் உங்களுக்கு
2: மேடம்? இது வந்து இது மீனிங் மறுபக்கம்.
1: சரி,
2: அது வந்து மாலை கருங்குழி அந்த அந்த பாட்டு போடுங்க மேடம். நான் வந்து ஒரு மாசம் ஆகுது மேடம்.
1: நீதியின் மறுபக்கம் அதானே கேட்டிருக்கீங்க?
2: சரி. ஆமா மேடம்.
1: சரி, பாடல் கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. கலா கேட்ட பாடல் நீதியின் மறுபக்கம். இந்த படத்துல இருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் துரிதமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் 2800 கிலோமீட்டர் நீள சரக்கு போக்குவரத்து வழித்தட பணிகள் செயலாக்கத்திற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத்

0: மாநிலம் வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து இன்று பேசிய பிரதமர், 21வது நூற்றாண்டிற்கு தேவையான வரலாற்று சிறப்புமிக்க சாதனை வளர்ச்சிகள் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டார். 2006 நாட்டின் சரக்கு வழித்தடத்திற்கான திட்டங்கள் தொடங்கப்பட்ட போதிலும் 2014 வரை இது சார்ந்த பணிகளில் தேக்க நிலை காணப்பட்டதாக கூறினார். ஆனால் 2014 தாம் பதவியேற்ற பின்னர் இது சார்ந்த பணிகளை விரைவுபடுத்தி நாட்டின் தளவாட சூழலில் ஆக்கப்பூர்வமான முத்திரையை படைத்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். இதன் மூலம் போக்குவரத்து துறை எழுச்சி பெற்றதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். சட்டப்பேரவை இன்று கூடியதும் திமுக கொறடா திரு ஏவவேலு பேச பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அனுமதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய திரு ஏவவேலு, நேற்றைய தினம் தங்களை பேச அனுமதித்திருந்தால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெரிவித்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று குறிப்பிட்டார். அவையில் இல்லாதவர்களை பற்றி முதலமைச்சர் நேற்று பேசியது மரபு அல்ல என்றும், எந்த குற்றச்சாட்டிற்கும் ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அதுகுறித்து பேசியது மரபல்ல என்றும் அவர் கூறினார். எனவே முதலமைச்சரின் ஆட்சேபகரமான கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், 6 குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து முதலமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு காணப்பட்டனர். சிலர் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இச்சூழலில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக கூறி அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பேரவைத் தலைவர் திமுக கொறடா திரு ஏவ வேலுவை மீண்டும் பேச அனுமதிப்பதாக கூறியும் திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோஷத்தை தொடர்ந்து எழுப்பியதால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவை காவலர்கள் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றினர். 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்திற்கு அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக, பிஜேபி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 அரசு பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி, அவசர உதவி பொத்தான்கள் 18 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் இன்று உரையாற்றிய அவர், பொது தனியார் கூட்டாண்மை முறையில் நவீன பயணி வசதிகள் மற்றும் வணிக பயன்பாடுகள் உருவாக்கப்படும் என்றார். மாநகர போக்குவரத்து கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணிமனையில் 40 பேருந்துகளில் எரிபொருள் சென்சார் மற்றும் சக்கர காற்றழுத்த கண்காணிப்பு அமைப்பு முன்னோடி திட்டம் 14 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். சாலை விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்கும் வகையில் 10,524 புறநகர் பேருந்துகளின் இருபுறங்களிலும் பக்கவாட்டு பாதுகாப்பு அரண்கள் 15,79 லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திட்டக்குழுவில் சுகாதார ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதி, திட்டம், வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், அதிகாரப்பூர்வமான கொள்கை உருவாக்கம் மற்றும் திறன்மிக்க நிர்வாக முடிவுகளை மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் உதவி

0: வளர்ச்சியுடன் ஆளுகைக்கான அலகு ஏற்படுத்தப்படும் என்றார். நிதித்துறையில் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் வீடு வாங்குவதற்கான முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும். பாதுகாப்பான வருடாந்திர நேர்காணலுக்காக ஓய்வூதியதாரர் சுயசேவை முனையம் நிறுவப்படும் என்றும் கூறினார். இலங்கை தமிழர் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மேலும் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழர் விருது வழங்கப்படும். முன்னாள் படைவீரர் மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் படைவீரர்கள் கழகத்தின் பல்வேறு நிர்வாக பணிகளுக்கான ஒருங்கிணைந்த வலைதள செயலி 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் விதி மீறலை கண்காணிக்க தலா 9 பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 2 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மணிஷ் நார்னவாரே கூறியுள்ளார். பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மானியத்தில் மின்மோட்டார் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தில் பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அந்தந்த வேளாண் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை அணுகுமாறு எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் நடப்பு நிதியாண்டில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மின்மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைத்து ரூபாய் 15,000 மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள சிறு குறு கிணறு விவசாயிகள் அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அதற்கான மனுவினை வழங்கி பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் ஆண்டு திருவிழாவின் கடைசி நாளான இன்று தேவமாதா பிறந்தநாள் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மாலை 6 மணிக்கு மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேளாங்கண்ணியிலிருந்து வெளியூர் செல்வதற்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் இதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. கர்நாடக அணைகளில் நீரின் அளவு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதோடு தமிழக அரசின் சார்பில் கூடுதல் நீர் திறந்துவிட கோரிக்கை வைக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 8,558 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தென்கொரியாவை 7-3 என்ற கோல் கணக்கில் இன்று வென்று அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்றுள்ள நிலையில் நாளை சீன தாய்பேயுடன் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: Yes, who is it? Don. 102.3
4: பாட்டுக்கு இதான் Don.
3: Don.
5: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுடலாமா?

இரண்டு மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிஎம் மித்ரா பார்க் ஸ்கீம் பற்றி கேட்கலாம் இன்றைக்கி, 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல். ஆறு மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும், விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்னைக்கு நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மாம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேன்னா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுல தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டது பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நண்பர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் இந்த மணி துளி

இல்லை இணைகிறோம். இந்த மணித்துளிலிருந்து 2:55 வரைக்கும் நமக்கு எங்கள் ஸ்டைல் காத்திருக்கிறது. அதன் பிறகு பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அந்த நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை நாம் விளையாட போகிறோம். இன்னைக்கு காலையிலேயே ஏன் கண்ணில் பட்ட ஒரு வரி, நல்ல வரியா என்ன அப்படின்னா, நமக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் சில விஷயம் வேணும்னா அதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது நிம்மதி வேண்டுமானால் ஒன்று விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள் அப்படிங்கிறத நான் படித்தேன். ஆமாம், பல நேரங்களில் விட்ட விடாமல் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலேயே சில பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கிட்டே வரும், எங்கே போனாலும் விடாது. அதனால் சில நேரங்களில் விட்டுட்டு போயிடுறது நல்லது, சில நேரங்களில் பிடிச்சிருக்கிறது நல்லது. சரி, அது அந்த இடத்துல யோசித்து பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் எங்கே விடணும், எங்கே பிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த சூழலை பொறுத்து யோசிக்க வேண்டியதுங்கிறத முக்கியமான விஷயம். சில நேரத்தில் நம்ம அப்படி மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் ஓட ஓட ஓட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், எங்கே தான் போகணும்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் நாமளே உள்ளே போய் ஏதாவது கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்குவோம். அதை தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க, கதவை சாத்த போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பாடல்கள் எந்த ஸ்டைலில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு முதல் பாட்டு வருது, அதுக்கப்புறமா நான் குழு கொடுக்குறேன். ஓகே, பாட்டு இப்போது.

எம்எல் வசந்தகுமாரி குரலில் மகாகவி பாரதியார், பாரதிதாசன், உடுமலை நாராயணகவி, கூசா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய வரிகளில் சி எஸ் ஜெயராமன் அவருடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் ரத்த கண்ணீர் படத்துக்காக கேட்டு முடித்தோம். இரண்டு மணி ஏழு நிமிடம் ஏழு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ பாடல்கள் எந்த ஸ்டைலில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க முடியுமானா? கொஞ்சம் கஷ்டம்தான். இனி அடுத்த பாடல்கள் ஒன்று ஒன்றா வரப்போகுது. அதாவது சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக நாம் இருந்துட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் நம்மளை வந்து கொஞ்ச நாளைக்கு நிலையாக வச்சுருக்கோம். அப்படி நிலையாக வச்சுருந்தோம்னா நாமளும் வந்து சந்தோஷத்தை நிலையாக பிடிச்சிக்குவோம். அப்படி நிலையாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட நிலையாகவே வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன மாறணும்? பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பில்லா மாதிரி மாறணும். இப்போ அந்த பில்லா படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு.

என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கண்ணதாசன் வரியில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய அட்டகாசமான இசையில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த பில்லா திரைப்படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 1980 வெளிவந்த படம் அது.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: 102.3 FM. Ah, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: 102.3 FM 102.3
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நண்பர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு 2 பாட்டு வந்துருச்சு.

இப்போ ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமானா? கண்டுபிடிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நான் க்ளூ கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பாடல்கள் அளவில் நான் யோசிச்சுட்டு வரல, படங்கள் அளவில் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். அதாவது என்னென்ன படங்கள்லேருந்து பாடல்கள் வருது அப்படிங்கிறத பிணைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம். கிடைச்சிது அப்படின்னா நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டுட்டேன். அந்த போஸ்ட்டு கீழே நீங்கள் 2:50 வாக்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ போடலாம். இப்போ ஒரு பாடலாக வரும், அந்த பாடல்களாக கேளுங்க. எல்லா படங்களையும் இணைத்து பாருங்கள். ஏதாவது தோணுச்சுன்னா அங்கே வந்து என்ன ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறது போடுங்க. நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே, கண்டுபிடிக்கலனாலும் ஓகே, கண்டுபிடிக்கலைன்னா எனக்கு அது வேறு வகையில் உதவும் அப்படிங்கிறனால நீங்கள் முடிஞ்சால் போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா, இப்போ சொன்னோம்ல சில விஷயங்கள் நம்ம விட்டுருணும் அப்படின்ட்டு. விடலைன்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அப்படி நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்கலாம். அப்படி நிம்மதியாக இருக்கும்போது நமக்கு எப்போவுமே வந்து அந்த இரவு பகல் அப்படிங்கிறது நிம்மதியாக இருக்கும்போது இரவு என்ன பகல் என்ன மகிழ்ச்சியாக தான் போகும். அதாவது கஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று மாதிரியே தோணும். நம்ம உலகத்தில் அஸ்தமனம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது, எப்போவுமே நிம்மதி இருந்தால். ஆனால் நிம்மதி இல்லைன்னா எப்போவுமே அஸ்தமனமாயிரும். முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ அந்த பாட்டு வருது, நிம்மதியாக இருக்கலாம்.

0: ஜமுனா ராணி ராஜேஸ்வரி குழுவினர் குரல்களில் புலமைப்பித்தன் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் நாயகன் படத்துக்காக கேட்டோம்.
1: FM 102.3 FM.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: நூற்றி 2.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு குழு குறிப்பு கொடுத்துருந்தேன், அதை வச்சு நீங்கள் யோசிக்கலாம். யோசிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சி போடலாம். ஓகே, இப்போது நாம் வந்து எப்பயாவது மனசு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நமக்கு யார் உகந்தவர்கள் இருக்காங்களோ நம்ம பேசுகிற கதையெல்லாம் உள்ளுக்குள்ளே வாங்கி தாங்கி என்ன தான் சொன்னாலும் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு ஓகே இப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்கல்ல, அது மனசு பிரச்சனைக்கு. சரி, இப்போ உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை அவங்கள்ட்ட பற்றித்துக்க முடியுமா, முடியாதுல்ல. அப்போ நம்ம போகக்கூடிய இடம் மருத்துவமனை. மருத்துவமனை சார்ந்த விஷயங்களுக்கு போகணும்னா உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நம்ம அங்கே போவோம். ஆனால் இங்கே வயிறு வலிக்குது அதனால் மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஏன் வயிறு வலிக்குது அப்படின்னு கேட்டால் சிரித்து சிரித்து வயிறு வலிக்குது அதனால் ஜிஹெச்சுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. ஏன் சிரிக்கிறாங்க கேட்டுருவோமா?

0: அம்மா சொல்ற மகன்கிட்ட,
1: மகனே உனக்கு ஒரு பெண் பார்த்துள்ளேன், மணந்தால் அவளை மணக்க வேண்டும்.
2: என்ன ஜோக்கே சொல்லுடா,
1: அவள் மொத்து மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
0: மகன் சொன்னானா?

0: இசையில் அந்த பாடல் ஆள வந்தான் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
3: செல்ல குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
4: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
3: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்லை அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.

0: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
1: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்லை அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
0: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
1: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
0: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
1: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
2: பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்,
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்டைலில் போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்நேரம் பிடிச்சிருக்கலாம். ஓகே, ஒருவேளை கண்டுபிடிக்கலனா கொஞ்சம் கொஞ்சமாக பாடல்களை கேட்டு கேட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னுமே கூட இப்போ நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்படி ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா முகநூலில் இப்போதைக்கு ஒரு 28 பேர் நான் போட்டிருக்கிற போஸ்ட்டுக்கு கீழே வந்து கருத்துக்களை போட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் சரியாக போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத 2:50 வாக்கில் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் சரிபார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வர காத்திருக்குது. இப்போது நம்ம செப்டம்பர் மாதம் வந்தாச்சு, ஆனாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெயில் நல்லா எந்தளவுக்கு காட்டு காட்டுன்னு காட்டணுமோ அந்தளவுக்கு நம்மளை போட்டு கொஞ்சம் வாட்டு வாட்டின வாட்டிக்கிட்டு இருக்குது தான் சொல்லணும். பரவாயில்ல, அந்தளவுக்கு ரொம்ப ஹாட்டாகவே இருக்குது சென்னை சிட்டி அப்படின்னு சொல்லலாம். மழை பெஞ்சாலுமே கூட வெயில் ரொம்ப சூடாக இருக்குது. சரி, இது எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நேரங்களில் வெளியில் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக வேர்த்துரும். வீட்டுக்குள்ளே இருந்தாலே சில நேரங்களில் வேர்த்துரும். ஃபேனை போட்டாலுமே அந்த வேர்வை சீக்கிரம் போகாது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வீட்டில் 1-2 ஃபேன் தான் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி வேர்வைலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம போக்கிக்கணும் அப்படின்னா ஃபேனை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி 6 முறை உட்காந்தோம்னா வேர்வை அப்படியே காஞ்சி போயிடும். ஆனால் இங்கே 1 கோடி ஃபேன் இருக்குது. 1 கோடி ஃபேனு, 1 கோடி ஃபேனுப்பு, 1 கோடி ஃபேனு பாருங்கள். அத்தனை ஃபேனில் உட்காந்து காற்று வாங்கினா வாழ்க்கையில் வேர்வையே வராதுல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாட்டு போகிறது கேட்போம்.

0: மெல்வின் நகுல், ஜிவி பிரகாஷ் அவங்க குரல்களில் ஹாரிஸ் ஜெயராஜினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் அந்நியன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு இதுதான்.
2: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
3: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
5: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
4: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
5: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
4: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும்.

0: தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
0: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
2: பண்பலையிலும் 101.6 கும்பகோணம் பண்பலையிலும் 100.4 வேலூர் பண்பலையிலும் 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் சரியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா இன்னும் எனக்கு தெரியல, பாதி பேரை தான் பார்த்துருக்கேன், இன்னும் பாதி பேர் அப்பப்போ பார்த்து நான் கண்டுபிடிச்சிடறேன் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ அடுத்து வந்து கடந்த பாடலில் சொன்னோம்ல, கோடி விசிறிகள் இருந்தால் வாழ்க்கையில் வேர்க்கிறதே இருக்காதுன்ற மாதிரி ஒரு இதை சொல்லி முடிச்சிருந்தோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த விசிறிகள் இருக்குல்ல, கோடை காலத்தில் நமக்கு கோடி விசிறி இருந்தாலும் கூட பத்தாது, இன்னும் ஒரு கோடி கொண்டாப்பு அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் குளிர்காலத்தில் ஒரு விசிறி இருந்தால் கூட அது ஏசி போட்ட மாதிரி ஆயிரும். ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது அந்த ஃபேனை போட்டால் ஏசி காத்த மாதிரி இருக்கும். கோடி விசிறிலாம் வேணாம், ஏன் ஒன்று கூட வேணான்னு தோணும். சில நேரத்தில் கொசு கடிச்சதுன்னா அந்த ஒன்றை மட்டும் போட்டு கொஞ்சம் அப்பாலிக்காக தள்ளி வச்சு காற்று வாங்கணும்னா சிறப்பாக இருக்கும். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது கோடை காலத்தை பற்றி முன்னே பேசணும், இப்போ பனிக்காலம், அதுவும் முன் பனிக்காலம், ஏன் கேட்டுருமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சுபா குரல்களில் பழனி பாரதி வரியில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த இதமான பாடல் நந்தா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
0: இரண்டு மணி 50 நிமிடம் 30 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். ஒரு 40 பேர் வந்து கமெண்ட்ஸ் கருத்துக்களை கொடுத்து காத்துட்டு இருக்கிறீங்க. அதில் எம்கே ராஜ் திருநின்றவர் அங்கிருந்து குப்புராஜ் அவங்க வந்துருக்கிறாங்க. எங்கள் ஸ்டைலில் ஒளிபரவாக பார்க்கக்கூடிய பாடல்கள் சிரிப்பு பற்றி உள்ளது, வாழ்த்துகள் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ரெண்டு பாட்டு சிரிப்பு பற்றி வந்தோடனே சிரிப்பு அப்படின்ட்டீங்க, பரவாயில்ல. இப்படிலாம் நான் யோசித்தேன் வரும்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி உற்சாகமாக தொடர வாழ்த்துகள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் பாடல்களில் ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, ரத்த கண்ணீர் நாயகன், பில்லா ஆள வந்தான், அந்நியன், பிதாமகன் போன்ற படங்கள்லாம் மல்டி பெர்சனாலிட்டி கேரக்டர் மூவி அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ஓரளவு நீங்கள் நெருங்கியிருக்கிறீங்க, ஆனாலும் நான் எதிர்பார்த்தது அது இல்லை, ஆனால் நீங்கள் நெருங்கிட்டீங்க. ஓகே, பர்வதவர்தினி இனிய மதிய வணக்கம், எங்கள் செயல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்ட்டு இருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து பாடல்கள் நல்லாயிருக்கு, இன்னிசை மணக்கும் ராகங்கள் ஸ்மைல் அப்படின்னு, நெஞ்சில் இதமான தொகுப்பில் வளமான கீதங்கள், இன்பம் சேர்க்கும் நேர்த்தியான சுரங்கள் அப்படின்னு போட்டு பண்டிகை பறைசாற்றும் பாடல்களாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசித்து கடைசியில் முடிச்சிருக்காரு. அதுவும் இல்லையே, ஏன்னா தீபாவளி வந்தவுடனே பண்டிகையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்களா? ஓகே, புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹேமலதா, ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அப்படின்னு இருக்கிறாங்க. தேனி ஹரிராம், இனிய பிற்பகல் வணக்கம், அப்புறம் மாலை நேர நிகழ்ச்சி எல்லாமே சிறக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, இன்றைய பாடல்கள் இடம்பெற்றிருப்பது கதாநாயகன் இறப்பது போல் வரும், அல்லது ஒருவரே இரு கெட்டப்பில் தோன்றுவார்கள், சரியா என்று தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் எனக்கு 2-3 இதை எடுத்து கொடுத்துருக்குறீங்க, நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னதும் ஓரளவு பொருந்தும். இந்த மாதிரி ஒரு டூயல் ரோல் இல்லை மல்டிபிள் கெட்டப் அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம்

0: இருக்கும் தானே. ஆ சரி, நல்லா யோசிச்சிருக்கிறீங்க, சூப்பர். அதுக்கப்புறம் கார்த்தி சாய் யாதே ஷவுடி அப்படிங்கிறவங்க வணக்கம் சொல்லி சந்தோஷமான பாடல் தான் ஒளிபரப்பாயிட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கோவனூர்லேருந்து கார்த்தி போட்டிருக்கிறாங்க. ரங்கராஜன் ஸ்ரீநகர்லேருந்து அவங்க வந்து பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. கதாநாயகன் கதாபாத்திரத்தில் வரும் பெயரில் வரும் பாடல்கள் பில்லா ரேமோ, இந்த மாதிரி கேரக்டரோட பேரே பாட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இதுவும் நல்லாயிருக்கு, ஃப்யூச்சரில் இதுவும் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் வேறு யார், பன்னீர் செல்வம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் ரத்த கண்ணீரில் வந்த பாட்டு இருக்கு பாருங்கள், சூப்பருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரம் விழுப்புரத்திலிருந்து அவங்களும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி போஸ்டரே போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பீடு தயாளன் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. எஸ் செந்தில் கண்ணன் ஷோபா கண்ணன் பேராளத்திலிருந்து வந்திருக்காங்க. பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. வைரபாரதி ராஜேந்திரன் அவங்க வந்து வேதாரண்யம் வட்டம் மருதூர் அங்கேருந்து வந்திருக்காங்க. மருதூர் தெற்குலேருந்து வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சுரேஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் பாலக்கரையிலிருந்து சுரேஷ். அதுக்கப்புறம் இரவாஞ்சரி சாகுல் ஹமீத் எந்த திசை நோக்கி போகுதுன்னு தெரியலங்க, நீங்களே சொல்லிடுங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. முனிவேல் குமரன் கைத்தட்டல்களை கொடுத்துருக்காங்க. கமலாவரதன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீலகம் அது என்ன போயிட்டு இருக்கு, ஒரே தமாசா இருக்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஃப்எம் பி மணிமாறன் மணலி மாறன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி பாடல்கள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தினமும் ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்றீங்களே, ஏன் அதெல்லாம் இப்போ ரெண்டு நாளாக வரல அப்படின்றீங்க. வரும் வரும், காலர் ஷோவுக்கு முன்னாடி வரும், கவலைப்படாதீங்க. ஒரு ஒரு அதாவது நம்ம மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டேன்ட்டுருக்கீங்க பாருங்க, சிறப்பு. ஓகே, அதாவது எங்கெங்கே வந்து யார் யார் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது. யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ட்ராக்கிங்கில் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு நிறையா ஐடியாக்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எல்லா கோணங்கள்லையும் யோசித்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. அதுக்கப்புறம் மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க வந்து படத்தில் நடித்த நாயகர்கள் வில்லனாக நடித்திருப்பார்கள் அந்த படங்களின் பாடல்கள். எஸ், நீங்கள் தான் கிட்டத்தட்ட நெருங்கிருக்கிறீங்க, நான் நினச்ச மாதிரி நீங்கள் தான் கிட்டத்தட்ட வந்துருக்கீங்க. அதாவது நாயகர்கள் எல்லாமே எதிர்மறை கதாபாத்திரங்களாக நடிச்சிருப்பாங்க, நல்லவங்களாகவே இருப்பாங்க, ஆனால் தனக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும், அதை நியாயமாக வச்சு ஊருக்குள்ளே என்னென்னலாம் பண்ணணுமோ ரவுடிசம் மாதிரி, அதாவது ரவுடிசம்னு சொல்ல முடியாது, எதிர்மறையான விஷயங்களை பண்ணிட்டு வில்லன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை கதாநாயகர்களே செய்வாங்க, ஆனால் அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர், மாலினி அருணாச்சலம் எக்ஸாக்டாக நீங்கள் தான் பிடிச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் சுகுணா வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தாம்பரத்துலேருந்து. சக்தி ராம் நிகழ்ச்சி நல்லாயிருக்கு, அரியலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாந்தி ரமேஷ் மாதவரம் வீரராகவன் அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லோருடைய பெயர்களையும் படிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறேன். புவனகிரி சுமதி பாபு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அப்புறம் வந்திருக்கிறவங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லோருடைய பெயர்களையும் படிச்சுட்டேன். ஓரளவுக்கு ஒருவர் சரியாக கண்டுபிடித்திருக்கிறார், இன்னும் சிலர் வந்து எனக்கு இன்னும் அடுத்த நிகழ்ச்சிக்கு இன்னும் பல குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: இந்த வேளை 2:55:25. இனி தொடர்வது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிஎம் மித்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிஎம் மித்ரா திட்டம் பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பாரல் ஸ்கீம் என்பது இந்தியாவின் ஜவுளித்துறையை சர்வதேச அளவில் உயர்த்தவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம். இந்திய ஜவுளித்துறை தற்போது நூல் நூற்பு, நெசவு, ஆடை வடிவமைப்பு போன்ற வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு தனித்தனி இடங்களை சார்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து செலவு மற்றும் நேர விரயம் அதிகமாகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வாக நூற்பு முதல் ஆடை உற்பத்தி வரை அனைத்து செயல்பாடுகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் உயர்தர பூங்காக்களை அமைப்பதே பிஎம் மித்ரா திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். பிரதமர் நரேந்திர மோடியால் முன்வைக்கப்பட்ட 5F கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் செயல்படுகிறது. ஃபார்ம் பண்ணை அல்லது பருத்தி விவசாயம், ஃபைபர் இழை, ஃபேக்டரி ஆலை, ஃபேஷன் ஆடை வடிவமைப்பு, ஃபாரின் வெளிநாட்டு ஏற்றுமதி. 4,445 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்களில் 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள் தமிழ்நாடு, தெலங்கானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. ஒவ்வொரு பூங்காவும்

0: குறைந்தபட்சம் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதலாவது PM மித்ரா ஜவுளி பூங்கா தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரலிங்கபுரத்தில் அமைய உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து ஒரு சிறப்பு நோக்கு நிறுவனத்தை உருவாக்கி இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன. தூத்துக்குடி துறைமுகம், மதுரை சர்வதேச விமான நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு NH-44 அருகே அமைவதால் ஏற்றுமதிக்கு பெரும் சாதகமாக உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு 1000 கோடி ரூபாய் அளவிலான புதிய முதலீடுகள் ஈர்க்கப்படும். பூங்காவில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த வசதிகள், உற்பத்தி மண்டலம், நூல் நூற்பு, நெசவு, சாயம் தோய்த்தல் மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் ஆலைகள். நிறுவனங்கள் வந்தவுடன் உடனடியாக உற்பத்தியை தொடங்கும் வகையில் கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். பொது வசதிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை, ஆராய்ச்சி மையம், தர பரிசோதனை கூடங்கள். தொழிலாளர் நலன், தொழிலாளர்களுக்கான தங்குமிடங்கள், தொழிற்பயிற்சி மையங்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் போக்குவரத்து நெட்வொர்க். பொருளாதார மற்றும் சமூக நன்மைகள், ஒவ்வொரு பூங்காவிலும் நேரடியாக 1 லட்சம் பேருக்கும் மறைமுகமாக 2 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரே இடத்தில் முழு உற்பத்தி சங்கிலியும் அமைவதால் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் பெருமளவில் குறையும். சர்வதேச தரத்திலான ஆடைகள் தயாரிக்கப்படுவதால் உலகளாவிய ஜவுளி சந்தையில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கும். கிராமப்புற மற்றும் உள்ளூர் பகுதிகளின் உட்கட்டமைப்பு மேம்பட்டு பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படும். PM மித்ரா திட்டம் இந்திய ஜவுளித்துறையை நவீனமயமாக்கி இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தியின் மையமாக, குளோபல் டெக்ஸ்டைல் ஹப் மாற்றும் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாகும். குறிப்பாக தமிழ்நாட்டின் விருதுநகரில் அமைய உள்ள பூங்கா மாநிலத்தின் தென்பகுதி தொழில் வளர்ச்சிக்கு பெரும் பக்கபலமாக விளங்கும். இன்று பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் PM மித்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இருந்து 2020 ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நம்ம பாடல்களை கேட்டு மகிழலாம். பல நேரங்களில் பெரிய பெரிய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்கும், நாம் பார்க்காம இல்லை கண்டுக்காமல் விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் அதை உணர்ந்துக்கும் போது இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேணாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம உணர்ந்துப்போம். அந்த மாதிரி ஒரு தேவதை நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். பெரும்பாலும் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாமே தேவதை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அப்பா இப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சங்கீதம் இருக்குது பாருங்கள், சங்கீதம் அது எவ்வளோ இனிமையாக இருக்கும், ஆனால் அதை விட ஒரு இனிமை, அதாவது என்ற பொண்ணு அழுகிற அந்த சங்கீதம், சில்லுன்ற ஒரு சங்கீதம் என்ற பொண்ணு அழுகிற மாதிரி கூட இல்லைங்க, அதாவது என்ற பொண்ணு அழுகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சங்கீதத்தை விட மேன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்னெல்லாம் சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: மது பாலகிருஷ்ணன் குரலில் வித்யாசாகரனுடைய வரி இசையில் அந்த பாடல் என்ன படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபியும் நானும் படத்துக்காக அந்த பாடல் வந்தது.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
1: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாதம் நிகழ்ச்சியில் இணைந்து 2000 2020 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து அப்படி மாறி மாறி தாவி தாவி ரேண்டமாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போது அடுத்து எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, மனிதனுக்கு பல நேரங்களில் உதவுவது புத்தி, அறிவே ஆற்றல் அப்படின்லாம் நம்ம பல இடங்களில் படிச்சிருப்போம், பயன்படுத்தியிருப்போம். அதையே தான் இங்கேயும் சொல்கிறாரு. அதையே கொஞ்சம் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, திருவள்ளுவர் அந்த காலத்தில் நிறையா திருக்குறள் எழுதி வச்சு போயிருக்காரு. அந்த மாதிரி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த காலத்தில் படித்தது, அந்த காலத்தில் எழுதது, அது பழைய திருக்குறள் அப்படின்னா, இப்போ நான் புதுக்குறள் மாதிரி நான் மைண்டுக்குள்ளே யோசிச்சு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்க நண்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பன் கிட்ட சொல்கிறாரு. புத்தி அப்படிங்கிறது தான் சக்தி அப்படிங்கிறத கற்றுக்க நண்பா. அப்புறம் பக்தி அப்படின்னு ஒன்று இருந்தால் அதை நீ தொழிலில் வை அப்படின்னு சொல்லி, என்றைக்குமே உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு புதுக்குறள், இதை மைண்டில் வச்சுக்க, என்றைக்குமே இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி நண்பனுக்கு அறிவுரை சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, கேட்டுருவோமா?

யுவன் சங்கர் ராஜாவினுடைய சேர்ல அவரே பாடின அந்த அட்டகாசமான பாடல் கூட ரஞ்சித், சுசித்ரா, அனிதா இவங்க எல்லாருமே பாடியிருப்பாங்க. கங்கை அமரன் வரியில் அந்த பாடல் வந்தது. மங்காத்தா படத்துக்காக கேட்டு

0: song.
1: 102.3 FM. சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டிதரும் சத்தம் அல்ல, அது சிட்டிதரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0442952853 மற்றும் ஒரு எண் 2838981. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்கள் எங்கிருந்து நமக்காக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2000 to 2020 இடைப்பட்ட காலங்களில் வந்த படங்கள்ல இருந்து பாடல்கள் அப்படி கலவையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கௌரவம் படத்துல சிவாஜி வந்து ஒரு பாட்டுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு, கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நீயும் நானுமா அப்படின்னு பாட்டு ஓடும், அந்த கண்ணா மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஓகே? அதுக்கப்புறம் பாஷா படத்தில் சொல்லுங்க பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கிட்ட அவருடைய தம்பி கேட்பாங்கல்ல, சொல்லுங்க அந்த சொல்லுங்க மட்டும் இப்போதைக்கு அடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து தான் அதான் பாட்டு. அங்கே கண்ணன் கட் பண்ணிங்க, இங்கே சொல்லுங்க. இப்போ ஹோட்டலில் ஒரு போனோம் அப்படின்னா ஒரு பணியாள் அங்கே நமக்கு உணவு பரிமா ஒரு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார்ல. இப்போ அந்த என்ன வேணும் அங்கேருந்து அந்த என்ன வேணும் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ மூணையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டு கிடைச்சி போயிடும். என்ன பாட்டு அது கேட்டுருவோம்.

0: பவதாரிணி ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்களில் கண்ணதாசனுடைய வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் தனம் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகம்
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தான் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000s to 2020 ஆண்டுக்குள்ளே வந்த படங்கள்லேருந்து ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான சில பொருட்கள் தேவை. அந்த பொருட்கள்லாம் நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வாங்கி குவிச்சு வச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி தான் வீடு கட்டும். அதில் முக்கியமானது இந்த மணல். அப்புறம் மண்ணுலாம் கூட தேவைப்படும். இப்போ மண் நம்ம வாங்கி குவிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரோட்டில் அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் நம்ம இடத்துலேயே கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு கொட்டணும்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வழியை நிறைய பேர் பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். சரி, இப்போ அதை விட்டுருவோம், முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம் இல்லையா. சரி, இப்போ அந்த மாதிரி நம்ம மண்ணெலாம் வாங்கி கொட்டி வைக்கணும்னு வைங்களேன், திடீர்னு ஒரு பெரிய மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணை அப்படியே குவிச்சு வச்சுருப்போம் நல்லா குவியலாக. இந்த ஹோட்டலில் தோசையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி அப்படியே குவிச்சு வச்சுருப்பாங்களே, சிலிண்டர் ஷேப்பில் ஒரு மாதிரி, சிலிண்டரில் ஒரு மாதிரி கூம்பு வடிவத்தில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி குவிச்சு வச்சுருப்போம். அப்படி குவிச்சு வச்சுருக்கக்கூடிய நேரத்தில் மழை பெஞ்சதுன்னா அப்படியே ரொம்ப தண்ணி அதிகமாக போச்சுன்னா அப்படியே சரியும் பார்த்துருக்கீங்களா. அந்த மாதிரி இங்கே ஒருவருடைய மனசு சரிஞ்சு போயிடுச்சான். ஏன் சரிஞ்சுது கேட்டுருவோமா?

0: கிரிஷ் பென்னி டயல், ஸ்ருதி ஹாசன், குரல்களில் தாமரையினுடைய வரியில், ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அற்புதமான இசையில் அந்த இனிய பாடல் வாரணம் 1000 படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
3: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
4: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: 102.3 FM.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

3:36 6:00 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது நம்ம ஃப்ரெண்டுலாம் கூட நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏதாவது நமக்கு பிடிச்சதை பல நேரங்களில் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கக்கூடிய பொருள் ஒன்று வச்சுருந்தாங்கன்னா சில நேரங்களில் அதை ஆசையாக வாங்கி பார்த்துட்டு திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஒருவேளை 2-3 இப்படி பல விஷயங்கள் ஒரே பொருளை வச்சுருக்கிறாங்க, எதிர்கால தேவைன்னு கருதி அவங்க பல விஷயங்களை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏப்பா நீ சும்மா தானே வச்சுருக்க, எனக்கு ஒன்று கூட அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதாவது அவங்க பயன்படுத்தலை அப்படின்னாலும் எதிர்காலத்தில் பயன்படணும் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அப்போதைக்கு அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் நமக்கு அது தேவையாக இருக்கும் இல்லை ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி சில நேரங்களில் அவங்கள்ட்ட கேட்போம், சில நேரங்களில் கொடுப்பாங்க, சில நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்திடுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஆசை இருக்குல்ல, ஆசை அது யாரையுமே விடாது. இப்படி கேட்கணும்னு தோணும் பல நேரங்களில், நாம் முதல்ல கொடுக்கணும்னு இருந்தோம்னா தன்னால் கேட்க எல்லாமே கிடைக்கும். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டிலையும் ஒருவர் நிறைய விஷயங்களை கேட்குறாரு, அது எல்லாமே கிடச்சிருச்சா தெரில, பாட்டை கேட்போம்.

0: அமல்ராஜ் கோவை சரளா குரல்களில் கபிலன் வரியில் தேவி ஸ்ரீ பிரசாதனுடைய அட்டகாசமான இசையில் அந்த பாடல் வில்லு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: வான்வெளியில் வட்டமிடும்

0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்-இன் வர்ணஜாலம்.
3: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தான் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டிலிருந்து 2020க்குள்ளாக அப்படி தாவி தாவி அப்படி மாறி மாறி பாடல்கள் வந்துட்டுருக்கு. கலவையாக பாடல்கள் நமக்காக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வீட்டில் லெமன் சாதம், அதாவது எலுமிச்சை சாதம் செய்யணும், இல்லை எலுமிச்சை சாறு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எலுமிச்சம்பழம் வேணும். அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி ரெண்டாக கட் பண்ணி அதுக்கு சில மிஷின்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கரப்பாம்பூச்சிக்கு மிஷின் அடிவில் ஒரு படத்தில் காமிப்பார்ல, அந்த மாதிரி அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அதில் வச்சு அமுக்கணும்னா சர அப்படியே சர அந்த சாறுலாம் வந்துடும். அப்புறம் மீதியை தூக்கி போட்டுடலாம். அந்த தோலை கூட எடுத்து வச்சு பின் அப்படியே பொடியாக்கி பல்லுலாம் விளக்குனா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ எதுக்கு சொல்கிற மருத்துவ குறிப்பு ஏதாவது சொல்ல போகிறோமானா கிடையாது. அந்த லெமன் ஜூஸ் போடும்போது அந்த மிஷின் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் கையாலே பிழிவோம்ல. அப்படி பிழியும்போது எல்லா சாரும் அதுக்குள்ளே வருமானா நிச்சயமாக வரும். கை கொஞ்சம் அந்த விரல்லாம் வலிக்கும். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, பார்த்து பத்திரமா பண்ணிக்கணும். அதை கட் பண்ணும்போது காயெல்லாம் நறுக்கும்போது எலுமிச்சங்காய் நறுக்கும்போது கொஞ்சம் கத்தியெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை நாம் எதுவுமே டூல் இல்லை, வெறும் கையால் பிழியும் போது ஒரு சுகம் இல்லை, சோகமாக கூட இருக்கும், சில நேரத்தில் சுகமாக இருக்கும். அது சுகமாக சோகமாகிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க. அப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஃபீல் இருக்கு பாருங்க, அதே ஃபீல் எனக்கும் கிடச்சிது. என் நெஞ்சு அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்டுருவோம்.
5: Hi. Are you single? Buy me a drink. Hey, let's go out, man. Your place or mine?

0: உதித் நாராயணன், சுசித்ரா குரல்களில் நான் முத்துக்குமார் வரியில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய இதமான இசையில் அந்த பாடல் யாரடி நீ மோகினி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு முகநூலில் காத்துட்டு இருக்கிறீங்க. அதில் சுகன்யா வந்து போன 2 மணிக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க, கூடவே இன்னொன்றையும் போட்டிருந்தாங்க. ஹலோ, ஏன் கமெண்ட் எதுவும் வரலையா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஆமாம், சில நேரங்களில் அது வந்து ஹிடன் ஆயிரும், மறைஞ்சு போயிடும். தொடர்ச்சியாக ஒரே நபர் குறிப்பிட்ட நேரங்களில் அப்படியே மெசேஜை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, அது ஸ்பேம் அப்படின்னு கருதப்பட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குது சில நேரத்தில். அதனால் ஒரு மெசேஜை ஒருவர் ஒரு நேரத்தில் போட்டு விட்டால் தெளிவாக வந்துடும் அப்படின்னு எனக்கு இப்போதைக்கு தோணுது. முடிஞ்சால் அதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பல நேரங்களில் நிறைய இதை கண்டினியூஸாக போடும்போது அது ஸ்பேம் மாதிரி கருதி கொண்டு ஃபேஸ்புக் தன்னாலேயே மறைத்து வைத்து விடுகிறது. அப்படிங்கிறது தான் பல நேரங்களில் என் கமெண்ட் வரலன்னு உங்களுக்கு ஃபீல் ஆக தோணுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம கூலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். சி முகமது பிலால் அவங்க வந்து அயனாவரம் அங்கேருந்து வந்திருக்காங்க, வாழ்த்துகள் அப்படின்னு இருக்கிறாங்க. கூடவே முரளிதரன் அவரும் வழக்கம் போல் போஸ்டர் அடித்து போட்டிருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தேனி ஹரிராம் அவங்க வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா தேங்க்யூ சொல்லியிருக்கிறாங்க. குடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், இனிய நல்வாழ்த்துகள் ஐயா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அவங்களும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

வணக்கம் வாழ்த்துகள் அப்படின்னு இருக்கிறாங்க. அதன் பிறகு வலங்கைமான் அங்கிருந்து துரை வந்திருக்காரு, வர்ணஜாலமே வருக, வண்ணமயமான பாடல்களை தருக அப்படின்னு போட்டு இவன் வலங்கைமான் துரை அப்படின்னு இருக்கிறாங்க. கண்டிர மாணிக்கம் ரத்னசாமி இவங்கெல்லாம் இணைந்து கேட்குறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலப்பேடு தயாளன் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், பாடல்கள் அருமை போட்டிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்திலிருந்து வந்திருக்காங்க, அவங்க எல்லா பாடலும் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. வாரியங்காவல் கதிரவன் வந்திருக்காங்க, கதிரவன் குலஞ்சிநாதன் இவங்க வந்திருக்காங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், எல்லாருக்கும் பாராட்டுகள், நிகழ்ச்சியை கேட்டு வருகிறேன் நன்றி அப்படின்னு இருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துகள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோலை ரீஜா மனோகரன் அவங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி வந்து வாழ்த்துகள் சொல்லி வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. தித்திக்கும் தேனமுதமாக பாடல்கள் போய்கிட்டு இருக்கு, அதுவும் அந்த அடியே அழகே அல்லுதே அடியே கொள்ளுதே அந்த பாட்டு வந்துச்சுல்ல, ரொம்ப அப்படியே அள்ளிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாதவரன் வீரராகவன் அவங்க வந்து அதாவது வார்த்தை ஜால பாடல்கள் அமைந்தவை அனைத்தும் அற்புத கீதங்கள், அதனை தொகுத்து நல்லா போய்கிட்டு இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துருக்கிறவங்க தாமலேரி முத்தூர் சரவணன் பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லோருடைய பெயர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு, இந்த அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ அப்படின்னு அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ஒரு பாட்டு வரும், அதில் குறிப்பிட்ட ஒரு வரி வரும். நண்பர்களுக்குன்னே இருக்கக்கூடிய நண்பர்கள்னு சொல்ல முடியாது, பொதுவாக நான் நல்ல மனசுக்காரன் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, பாசம் வச்சாலே வாலாட்டி நிற்பேனே நாய்ப்போல, அதாவது பாசம் வச்சுட்டா நான் நாய்க்குட்டி மாதிரி இருப்பேன், அதுவே ஏதாவது விவகாரம் பண்ணினா புளியாக மாறிடுவேன் அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ளே வரும். அந்த பாசம் வைக்கிற பாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறார், ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வந்தாக்க உண்மையாக இருந்தாக்கா உசையே தருவாண்டாமா எங்கள் ஆள் அப்படின்னு சொல்லி இங்கே ஃப்ரெண்டோட ஒருத்தர் பாடுறாரு. எப்படி பாடுறாரு, என்னெல்லாம் பாடுறாரு கேட்டுருவோம். பாட்டு இதோ

0: யுவன் சங்கர் ராஜா எழுதி இசையமைத்து தனுஷ் சின்ன பொண்ணு வி எம் மகாலிங்கம் ஆகியோரோடு இணைந்து பாடிய அந்த அட்டகாசமான பாடல் மாரி டூ, மாரி இரண்டாம் பாகம் படத்துல இருந்தே கேட்டு முடிச்சோம்.
1: நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853, மற்றொரு எண் 2838987 1. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3.
0: நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:42, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். அதுவும் தமிழில் விளையாடு அப்படிங்கிற ஆட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம ஆடவிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் மாலை 5 மணி வரை நமக்காக தமிழ் விளையாடு அப்படிங்கிற ஆட்டம் தான் காத்திருக்கு. அது என்ன தமிழ் விளையாடு, இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே அப்படின்னா, உங்களுக்காக அதை பற்றி ஒரு சின்ன சுருக்கம் சொல்லிடுறேன். உங்களுக்காக 6 தலைப்புகளில் கேள்விகளை அப்படி அள்ளி ஏற்று வந்திருக்கேன். அதில் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது முதல் தலைப்பு. 2வது தலைப்பு, வார்த்தைகளை ஒற்றுமை தொடர்பு கண்டுபிடிக்கிறது. 3வது தலைப்பு, வார்த்தைகளில் வேற்றுமை தொடர்பு கண்டுபிடிக்கிறது. 4வது தலைப்பு, குறிப்பறிதல். 5வது தலைப்பு, சரியா தவறா. 6வது தலைப்பு, கணித ஆட்டம். இந்த கணித ஆட்டம்லாம் விளையாடணும் அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட்டர், பேனா, பேப்பர், பென்சிலெலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக டக்கு டக்குன்னு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா சிறப்பு. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுங்க. அதன் பிறகு எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறது நீங்களே தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு அழைக்க வேண்டிய எண்கள் நான் இப்போ சொல்கிறேன். அதில் முக்கியமாக உங்களுக்கு இன்னொரு அறிவிப்பும் காத்திருக்கிறது. என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இதெல்லாம் எதுக்காக நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நமக்கு கடிதங்கள் வாயிலாக அப்பப்போ நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க. நேரலையிலும் வந்து பல பேர் சொல்கிறீங்க. அதனால் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறோம். அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்களாக புரிந்து கொண்டு பின்பற்றினால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு சொல்லிக்கிறோம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 எண் நம்மக்கிட்ட இருக்குது. 1 2 9 5 2 0 8 5 3 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண்,

0: இரண்டு எட்டு மூன்று எட்டு ஒன்பது எட்டு ஏழு ஒன்று அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். எண்களை மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன், 2952 0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னும் ஒரு நம்பர் 2838 9871 அப்படிங்கிறது இன்னொரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க. வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறிப்பிட்டேன்னா குறிக்க மறந்துடாதீங்க, இல்லாட்டி வேறு யார்ட்டே பேசிகிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நண்பர் யார் கேட்டுவோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ சார், சென்னை நூபலிருந்து ஹேமா சார்.
0: சென்னை நூபலிருந்து ஹேமா, வாங்க மேம். என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
1: சார் கணக்கு சார், கணிதம் சார்.
0: கணிதம்,
1: நோட்டு பேப்பர்லாம் வச்சுக்கோங்க, டக்குன்னு லைன் கிடைச்சிருச்சு.
0: இல்லை இல்லை, சில நேரங்களில் சில கணக்குகளுக்கு இருந்தால் தான் நம்ம கணக்கு போட முடியும். அப்படின்னா தேவைன்னா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, அது ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. சொல்லுங்கள், எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா, எப்படி வேணும்
1: கொடுங்க, ட்ரை பண்றேன், எளிமையாவே கொடுங்க.
0: சரி, இப்போ நீங்க வந்து ஒரு கலைஞர், ஓகேங்களா? நான் உங்களுக்கு கலைஞரா ஆக்கிறேன். என்ன கலைஞர் அப்படின்னா தையல் கலைஞர். நீங்க ஒரு டெய்லர்.
1: சரி சார்.
0: இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 சுடிதார்களை தைக்கிறீங்க, ஓகேயா? ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு தையர் கூலி 400 ரூபா. அதுல துணி அப்புறம் ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு 400 ரூபா உங்களுக்கு செலவாகுது, ஓகேங்களா? டக்கு டக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ணா தான் நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு புரியும்.
1: 5 × 400 = 2000.
0: நான் முடிக்கல முடிக்கல முடிக்கல, என்ன இருக்கு,
1: 400 ரூபா வந்து செலவாகுது, பாக்கி 1600 ரூபா.
0: இருங்க, முடிக்கல முடிக்கல. அதுல துணி அப்புறம் நூல் செலவா உங்களுக்கு 100 ரூபா போகுது.
1: அப்ப 1500.
0: என்ன கணக்கே முடிக்கல, இருங்க நான் முடிச்சிடுறேன், நான் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். துணி மற்றும் நூல் செலவு போக 100 ரூபாய் போக மீதி லாபம் உங்களுக்கு கிடைக்குது. கடை வாடகையா ஒரு நாளைக்கு 200 ரூபா செலவு பண்றீங்க. ஒரு நாள்ல கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளோ? ஒரு வாரத்துல 6 நாள் வேலை பாக்குறீங்க, மொத்த நிகர லாபம் எவ்வளோ சொல்லுங்க பாப்போம்.
1: இப்ப 1300 ரூபா
0: முடியல, நான் சொல்றதுக்குள்ளேயே இப்படி சொல்றீங்களே, எப்படி போட்டீங்கன்னு அப்படியே எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்களேன், அப்படியே புரியுற மாதிரி சொல்லுங்க.
1: சொல்ற மாதிரியே தான் சார், ஒரு சுடிதார் தைக்க 400 ரூபா மொத்தம் அண்ணன் எவ்வளவு 5 சொன்னீங்களா சார்?
0: ஆமா, ஒரு நாளைக்கு 5
1: 200 ரூபா
0: செலவாகுது சொல்லுங்க.
1: 1800 ரூபா இருந்தது இல்லையா?
0: செலவு போக மீது 100 ரூபா லாபம் கிடைக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? வாடகையா ஒரு நாளைக்கு 200 ரூபா செலவு
1: பண்றீங்க,
0: சரியா சொல்லிட்டீங்க. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே அப்படி போகுது. மிக சரியான பதில் தான், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, அவங்க நல்லாவே போட்டுட்டாங்க கணக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சுடிதாருடைய லாபத்தை முதல்ல கணக்கு பண்ணணும். 400 ரூபா வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதில் -100 போட்டால் 300 ரூபா நம்ம கிடைக்குது. 5 சுடிதார் இப்போ நம்ம 1500 ரூபா வரும். தினசரி நிகர லாபம் பார்த்தீங்கன்னா வாடகையாக ஒரு 200 ரூபா கழிக்கிறோம். அப்போ 1500 200 ரூபா போயிடுச்சுன்னா 1300 ரூபா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் லாபம். அப்போ 6 நாட்கள் வேலை பார்த்தோம்னா அப்படியே 6 பெருக்கணும்னா 7800 ரூபாய் வரும். அவ்வளோதான், மிக சரியாக சொல்லிட்டாங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ₹1300 வாடகைன்னா ₹1300 ஒரு நாளைக்கு கிடைக்கும்.
0: சூப்பர், அட்டகாசம். அவங்களுமே அப்பவே சொல்லிட்டாங்க, ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல, பட் உங்களுக்கு லைன் கிடைக்கல, கிடைச்சிருந்தா நீங்களும் அடிச்சு நொறுக்கி இருப்பீங்க
2: அதானே.
0: சரி, உங்களுக்கான நான் வேற சொல்றேன், ஓகே?
2: ஆ ஓகே,
0: நம்ம வேற போலாம். ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பேசணும், உங்களுக்கு கணக்கு தான் வேணுமா வேற ஏதாவது வேணுமா?
2: கணக்கு தான்.
0: ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க.
2: ஆமா,
0: குளிர்பான கடை, ஓகேங்களா? நீங்க வச்சிருக்கக்கூடிய குளிர்பான கடையில ஒரு நாளைக்கு 150 பாட்டில்கள் வந்து நீங்க விற்பனை பண்றீங்க, தலா 35 ரூபாய்க்கு விற்பனை பண்றீங்க. ஒரு பாட்டிலின் கொள்முதல் விலை பாத்தீங்கன்னா 25 ரூபாய். கடை பராமரிப்புக்காக ஒரு நாளைக்கு 600 ரூபாய் செலவாகுது. இப்ப ஒரு நாளைக்கு கிடைக்கும் நிகர லாபம் எவ்வளவு? நீங்க 30 நாள் அந்த வியாபாரத்தை பண்ணினீங்க அப்படின்னா மொத்த லாபம் எவ்வளவு நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க.

0: ஓகே சார், 150 பாட்டில் விற்கிறோம்.
1: ஓகே,
0: 35 ரூபாய்னா 5,250 ரூபாய் வந்து கொள்முதல் விலை. ஸோ நம்ம வந்து 25 ரூபாய்க்குன்னு நம்ம வந்து வாங்குறோம். 150 × 10 1,500 ரூபாய், அதுல நமக்கு லாபம்.
1: சூப்பர்.
0: ஸோ
1: இல்ல இப்படி நம்ம போலாமா? முதல்ல ஒரு பாட்டில் லாபம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
0: 4,650 ரூபாய். 4,650 ரூபாய் வந்து, சாரி
1: எனக்கு இப்படி இந்த ஸ்டெப்பை நம்ம இப்படி போகலாம். இப்போ ஒரு பாட்டிலுக்கு நமக்கு எவ்வளோ லாபம்? 35 ரூபாய்க்கு வாங்குறோம், 25 ரூபாய் அது நம்ம வந்து
0: வாங்குறோம், 35 விற்கிறோம்னா 10 ரூபாய் லாபம். ஆ,
1: 10 ரூபாய் லாபம். இப்போ சொல்லுங்க, 150 கணக்கு போடுங்க. மொத்தமாக 150 நம்ம விற்பனை பண்ணுறோம்.
0: 1,500 ரூபாய் சார் ஒரு நாளைக்கு.
1: ஆ, இப்போ வாடகை அதில் கழிங்க, நமக்கு லா அதில் ஒரு செலவுக்கு இருக்குல்ல, அதை கழிங்க.
0: 900 ரூபாய்
1: ஆ, இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக போடுங்க. 30 நாளைக்கு
0: போட்டால் 27,000.
1: அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அட்டகாசம் எப்படி போட்டீங்க டக்கு டக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க.
0: 25 ரூபாய்க்கு வாங்குறோம், 35 ரூபாய்க்கு விற்கிறோம், ஒரு நாளைக்கு 150 பாட்டில் வியாபாரம் வருது.
1: ஓகே,
0: சோ அதனோட லாபம் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1,500 ரூபாய் வருது.
1: அட்டகாசம்
0: 600 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வாடகை கூலி. 900 ரூபாய் ஆயிடும் பெர் டேக்கு நம்மளோட நிகர லாபம்.
1: ஓகே,
0: நாளைக்கு பாத்தீங்கன்னா 30 × 900 இஸ் ஈக்குவல் டு 27,000.
1: அட்டகாசம் அருமை கலக்கிட்டீங்க சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி. வாங்க, அவ்வளோதான். ரெண்டு பேர் வந்தாங்க, கணக்கு எடுத்தாங்க, அப்படியே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அடுத்து யார் கேட்டுருவோம்? வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
1: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி, சொல்லுங்க மேம்.
2: ரைட் ஆன்சர் எனக்கு.
1: சூஸ் தி ரைட் ஆன்சர். எளிமையா வேணுமா, கடினமா வேணுமா, எப்படி வேணும் சொல்லுங்க.
2: நீங்க கொடுங்க, நான் ட்ரை பண்றேன்.
1: எதை வேணாலும் கொடுங்க, நான் ட்ரை பண்றேன் அப்படின்றீங்க, அதற்காகவே உங்களை பாராட்டுகிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆழ்கடல்ல வாழக்கூடிய சில வகை நட்சத்திர மீன்கள், ஸ்டார் ஃபிஷ், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: கேள்விப்பட்டேன்.
1: அதுங்கெல்லாம் என்ன பண்ணுமா, எதிரிகளிடம் தப்பிக்கிறதுக்காக தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள ஒரு விசேஷமான ஒரு தற்காப்பு முறையை வச்சிருக்குமா? இப்போ 4 விஷயங்களை சொல்கிறேன், அது எது சரியா இருக்குன்னு சொல்ல முடியுமா
2: நீங்கள்?
1: ஓகே, தங்களின் கையை தானே துண்டிப்பது முதல் ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன், உடலில் இருந்து நச்சு புகையை வெளியேற்றுவது. மூன்றாவது ஆப்ஷன், உடலின் நிறத்தை உடனடியாக மாற்றுவது. நான்காவது ஆப்ஷன், கூர்மையான முட்களை அசுர வேகத்தில் நீட்டுவது. இதுல எது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: உடலின்
1: நிறத்தை
2: மாற்றுவது.
1: இது எதை நினைச்சு நீங்க சொல்றீங்க?
2: இல்ல, ஒரு சில இது வந்து உடல் நிறத்தை மாற்றும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: அப்படியா, சரி அது இல்ல. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், ட்ரை பண்ணுங்க. வேற என்னவா இருக்கும்? உடல் பாகங்களை துண்டிச்சுக்கிறது, உடம்புல நச்சு புகையை வெளியேற்றுவது, நிறத்தை மாத்துறது நீங்க சொல்லிட்டீங்க, கூர்மையான முட்களை அசுர வேகத்துல அந்த முள்ளம் பற்றி நீட்டுற மாதிரி நீட்டுவது, இதுல எது சரியா இருக்கும் நீங்க சொல்லுங்க. கூர்மையான முட்கள் அதுவும் இல்லை. ஆன்சர் என்னன்னா, தங்களுடைய கையை பள்ளி வாழ் எப்படி துண்டிச்சுக்குதோ அந்த மாதிரி தங்களுடைய கையை தானே துண்டிச்சுக்கோ, அதுதான் விடை. ஓகேயா?
2: Thank you.
1: ஓகே, நன்றி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் மேம். அவ்வளோதான், அதாவது ஏதாவது ஆபத்து அவசரம்னா பள்ளி வந்து இந்த பண்ணியே வச்சுக்க அப்படின்னு அந்த வாழை கொடுத்துட்டு போயிரும்ல. அந்த வாழை கொடுக்குற நேரத்தில் மற்ற மிருகங்கள் என்ன அது இங்கே ஏதோ ஒன்று துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறக்கேப்பில் அது எஸ்கேப் ஆயிரும். அதே டெக்னிக்கு தான் இவங்களும் பண்ணுறாங்க, இந்த ஸ்டார் ஃபிஷ் நட்சத்திர மீன்களும் பண்ணுகிறது. ஆபத்து காலத்தில் நட்சத்திர மீன்கள் தங்களுடைய உடலின் ஒரு பகுதியையோ அல்ல கையையோ தன்னிச்சையாக துண்டித்து எதிரியை திசை திருப்பி தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த இது. துண்டிக்கப்பட்டது மீண்டும் வளரும் திறன் கொண்டது, அதனால் அதை பற்றி அது கவலையப்படாது. இந்தாப்பா வச்சிக்கேன்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாட்டு வருது, பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து ஆடலாம்.
3: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: விஜய் குரல்ல விவேக் வரியில ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய அற்புதமான இசையில பிகில் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: தமிழ் பண்பலையிலும் 101.6 கும்பகோணம் பண்பலையிலும் வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை ஆட்டோ துரை.
1: வலங்கை மான்ல இருந்து துரை.
3: துரை,
1: சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
3: ஒரு சின்ன சரியா தவறா சொல்லுவீங்களா? சொல்லுங்க.
1: சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
3: எளிமையாவா கொடுங்க. இதுல நான் கலந்துகிட்டதுலதான்
1: இதுதான் அப்படின்றீங்களா? இரவில் பயன்படுத்தக்கூடிய நைட் விஷன் கேமராக்கள் இருக்கு, நைட்லயும் படம் எடுக்கக்கூடிய கேமரா பத்தி தான் உங்களுக்கான கேள்வி. மனித கண்களுக்கு தெரியாத அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது இன்ஃப்ரா ரெட் ரேஸ், இதை பயன்படுத்தி தான் அந்த கேமராக்கள் படம் எடுக்கின்றன அப்படின்னு சொல்றேன். இது சரியா தவறா?
3: மனித கண்

0: உங்களுக்கு தெரியாமல்,
1: அதாவது தெரியாமல்ல, நமக்கு நமக்கு நைட்ல தெரியாதுல்ல, பகல்ல பகல்ல வெளிச்சமா இருக்கும்போது நமக்கு தெரியும், நைட்ல கண்ணு தெரியாதுல்ல நமக்கு.
0: ஆமா ஆமா,
1: கேமராவும் அப்படித்தானே, கேமராவும் வெளிச்சிருந்தா தானே படம் எடுக்க முடியும். நைட்ல படம் எடுக்கணும்னா வெளிச்சம் இருக்கணும்ல, வெளிச்சம் இல்லாத அந்த இரவு நேரத்துல படம் எடுக்கிறதுக்கு நைட் விஷன் கேமரான்னு ஒரு கேமரா வச்சிருக்காங்க. அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத நான் ஒரு காரணமா இப்ப சொல்றேன். அதாவது வெளிச்சமே இல்லை அப்படின்னாலும், இல்ல குறைந்த வெளிச்சம் இருந்தாலும், அகச்சிவப்பு கதிர்கள் இதை பயன்படுத்தி அது நைட் விஷன் கேமராக்கள் செயல்படுகின்றன அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா தவறா? சரி அப்படின்றீங்க. எப்படி, எங்க கேள்வி வட்ட மாதிரி இருக்கா இல்ல குத்துமதிப்பா சொல்றீங்களா?
0: இல்ல, சில இடங்கள்ல நான் பாத்துருக்கேன், வெளிச்சம் இல்லாம இருந்தால் கூட அதுல கரண்ட் வெளிச்சம் இல்லைனா கூட அது வந்து தானா அந்த டயத்துல வெளிச்சம் இல்லாத நேரத்துல அதுல வெளிச்சம் வருது.
1: சில நேரங்கள்ல அதுல அப்படியே வெளிச்சம் வரும், சில நேரங்கள் புள்ளி புள்ளியோ அப்படியே ரவுண்டா இருக்கும், அதெல்லாம் பாத்துருப்பீங்க.
0: ஆமா,
1: சிறப்பு, நீங்க சொன்ன பதில் சரியானது. வாழ்த்துகள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி, கலக்கிட்டீங்க. ஓகே, இதுதான் இந்த நைட் விஷன் கேமராக்கள். பல நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா அது இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் அது ரொம்ப செயல்படக்கூடிய அந்த விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. மனித கண்களால் பார்த்தீங்கன்னா 400 நானோமீட்டர், அதாவது எண்ணம், 400 எண்ணம்லேருந்து 700 எண்ணம் அலைநீளம் கொண்ட கண் உரு ஒளி, அதாவது கண்ணுரு ஒளி, அதாவது கண்களால் பார்க்கக்கூடிய அந்த ஒளியை அந்த அளவில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் எல்லா பொருட்களும் அந்த பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெப்பம், அந்த வெப்பத்துக்கு ஏற்ப அகச்சிவப்பு கதிர்களை, அதாவது இன்ஃப்ராரெட் ரேஸை உமிழ்கின்றன. நம்ம உடம்பு உட்பட இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஏதோ சிறிதளவு வெப்பத்தை உமிழ்கின்றன. அந்த நைட் விஷன் கேமராக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்ஃப்ராரெட் அலைநீளத்தை பதிவு செஞ்சு மின் சமிக்ஞைகளாக மாற்றி இருட்டிலும் தெளிவான பிம்பங்களை உருவாக்கி காட்டுகிறது. அதாவது மனித கண்ணால் அந்த சொன்ன ரேஞ்ச் 400 இருந்து 700 வரைக்கும் தான் பார்க்க முடியும், அதை தாண்டி நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அந்த நைட் விஷன் கேமராவில் இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள் மூலமாக அதை காண முடியும் அப்படிங்கிறது தான் சிறப்பு. கொஞ்சோண்டு வெப்ப உமிழ்வு எல்லா பொருட்கள்லையும் இருக்கும், அதுதான் படங்களாக மாற்றி பின்னாடி நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, இது எப்படி இயங்குது அப்படின்னு தேடி படித்து தெரிஞ்சுக்கங்க. நான் இப்போ சொன்னால் இன்னும் சில நிமிஷங்கள் ஆகும், அதனால் நம்ம அடுத்த நபர்கிட்ட போகலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க, பேர சொல்லுங்க. கும்பகோணத்திலிருந்து லதா. ம், சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும்?
2: சரியா தவறா?
1: சரியா தவறா, எளிமையா கடினமா?
2: ஈஸியாவே சொல்லுங்க சார்.
1: ஈஸியாவே சொல்லுங்கன்றீங்களா? சரி, கோடை காலம் அதை பத்தி ஒரு கேள்வி. ஓகே, கோடை காலத்துல சூடான காற்று மேலெழும்பி செல்லும் போது வளிமண்டலத்தில் அழுத்தம் குறைந்து அங்கு மேகங்கள் உருவாகி மழை பெய்யும் வாய்ப்பு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா? அதாவது கோடை காலத்துல சூடான காத்து மேலே போகுது, வளிமண்டலத்தில் திடீர்னு அழுத்தம் குறைஞ்சு போயிருது, அப்போ திடீர்னு மேகம் உண்டாகி மழையாக வருகிறது, இல்லை அந்த வாய்ப்பு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். சரியா தவறா?
2: சரியா?
1: என்கிட்ட கேட்குறீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, ஒன்றும் தவறு கிடையாது, சொல்லுங்க. சரின்றீங்களா? ஏதாவது காரணம் இருக்குமா இல்லை சும்மா அப்படியே ட்ரை பண்ணுறீங்களா? சரி பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனால் அது மிகச்சரியான பதில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்க. அவ்வளோதான், சும்மா சொன்னாலுமே சரியாக தான் இருக்கும், இருக்குது. அதாவது அந்த தரைப்பகுதி சூடாகும் போது காற்று விரிவடையும், லேசாக மேல் நோக்கி போகும், அதை தெர்மல் கன்வெக்ஷன் அப்படின்றாங்க. மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறையும், காற்றில் இருக்கக்கூடிய நீராவி குளிரும், அதை கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மேகங்களாக மாறுகிறது. அதுக்கப்புறம் கோடைக்கால பிற்பகலில் வெப்பச்சலனம் காரணமாக அது மழையாக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
3: நான் கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், சாமல்பட்டி கோபால்.
1: சாமல்பட்டி கோபால்,
3: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
1: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
3: சரியா தவறா கேளுங்க சார்.
1: சரியா தவறாவா? எல்லாமே சரியா தவறாவே போறீங்க, ரொம்ப எளிமையா இருக்குன்றனாலயா?
3: எளிமையா இல்ல, ஒண்ணு ரைட் ஆகுது இல்ல தப்பா ஆகுது, அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், ஆனா அதுக்குள்ளேயே பயங்கரமா ஒன்னு வச்சுக்கிறேன், கஷ்டமான கேள்விகளை வச்சிருக்கேன், அப்ப என்ன பண்ணுவீங்க?
3: இருக்கட்டும், ட்ரை பண்ணுவோம்.
1: எப்படி பார்த்தாலும் ரெண்டே ரெண்டு தான் இல்ல, சரி தவறு முடிச்சு போயிடலாம். பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு உடம்பை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
1: மனித உடலில் நுரையீரல், அதாவது லங்ஸ், அது பாத்தீங்கன்னா வலது நுரையீரல் இடது நுரையீரலை விட அளவில் சற்று சிறியதாகவும் எடையில் குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா? புரிஞ்சிச்சா இல்ல மறுபடியும் சொல்லுங்க. அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல் இடது பக்கத்தை விட கொஞ்சம் அளவு சின்னதா இருக்கும்னு சொல்றேன். சரியா தவறா?

0: சரிதான் நினைக்கிறேன்.
1: சரி நினைக்கிறீங்களா?
0: ஆமாங்க ஐயா.
1: எப்படி, ஏதாவது தெரியுமா இல்ல ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கா? முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த பக்கம் வேற எதுவும் பெருசா இல்ல, அதனால அது பெருசா இருக்கு. லெப்ட் சைட்ல இதயம் இருக்கு, அதனால உனக்காக கொஞ்சம் இடத்தை கொடுக்குறேன். நீ இதயத்துல எத்தனை பேருக்கு இடம் கொடுத்தாலும் உனக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி நுரையீரல் கொஞ்சம் சுருங்கி அளவு சின்னதா
0: வச்சுக்கிச்சிருக்கு.
1: ஆம்புட்டு தான் முடிஞ்சு போச்சு. அதாவது நாம இதயத்துல பல பேருக்கு இடம் கொடுப்போம், ஆனா இதயத்துக்கே இடம் கொடுத்தது யாரு? நம்ம நுரையீரல். ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி.
1: வாங்க. அதாவது விஜயகாந்த் ஒரு டைலாக், அதாவது தனுஷ் படத்தில் ஒரு டைலாக் வரும், ஒன்று நான் இதயத்துலேயே வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு மூணு பேர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. அப்போ கருணாஸ் வந்து, அப்போ நாங்கள் மட்டும் நான் இரும்பு பொட்டிக்குள்ளியாக வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். அந்த மாதிரி இந்த இதயத்துக்கு இடம் கொடுத்த அந்த நுரையீரல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மார்பு கூட்டின் இடதுபுறத்தில் இதயம் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இரண்டு பிரிவுகளோடு இருக்குது. ஆனால் வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகளோடும் சற்று பெருசாக இருக்குது. இடதுபுறம் இருக்குது, ரெண்டு பிரிவுகள் இருக்குது, வலதுபுறத்தில் மூன்று பிரிவுகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம. திருப்பத்தூர் பீமகுளம் சிவகுமார்.
1: திருப்பத்தூர் பீமகுளம் சிவகுமார். சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்கள். சரியா தவறா? நீங்க இப்படி எல்லாருமே சரியா தவறா கேட்டீங்கன்னா இன்னும் ஒன்னு ரெண்டு தான் இருக்கு, காலி ஆயிரும். அப்புறம் அடுத்து யாருமே கேட்க முடியாது.
2: பரவாயில்லையா?
1: அடுத்த நேருக்கு அப்புறம் எல்லாம் நீங்க எல்லாம் ஈஸியா கேட்டீங்கன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்களே. பரவாயில்ல, அடுத்த நேரம் மாத்தி கேட்பாங்க. சரி ஓகே. உங்களுக்கு வந்து நம்ம சூரிய மண்டலத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா? பூமியை விட அளவில் சிறியதான புதன் கோள், அதாவது மெர்க்குரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஆண்டு என்பது அக்கோளின் ஒரு நாளை விட கால அளவால் குறைவானது அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா புரிஞ்சிச்சா மறுபடியும் சொல்லணுமா? அதாவது புதன் கோள்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறது அந்த கோளின் ஒரு நாளை விட கால அளவுல குறைவு. நம்ம பூமி நாட்களை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அங்க ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஒரு நாளை விட கம்மின்னு சொல்றேன். அந்த கோளை பொறுத்த வரைக்கும் கம்மின்னு சொல்றேன். அது சரியா தவறா?
2: சரிதான்.
1: சரிதான் அப்படின்றீங்களா? சரி பரவாயில்ல, அதாவது நீங்க சரி என்று சொன்னது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. வாங்க. அவ்வளோதான், அவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கோள் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால சூரியனை ஒரு முறை சுற்றி வர ஒரு ஆண்டு சுமார், அந்த புதன் கோளினுடைய ஒரு ஆண்டு அப்படிங்கிறது 88 நாட்கள் பூமியினுடைய நாட்களுக்கு சமம். அதாவது புதனில் ஒரு வருஷம் அப்படின்னா பூமியினுடைய நாட்களுக்கு 88 நாள் சமம். ஓகேங்களா? ஆனால் தன்னுடைய அச்சில் ரொம்ப மெதுவாக சுழல்வதால் அங்கே ஒரு நாள் என்பது பூமியினுடைய 176 பூமி நாட்களுக்கு சமம். அதாவது சுற்றி வரும்போது ரெண்டு வகையாக சுற்றி வரும், தன்னைத்தானே சுற்றிக்கிறது ஒன்று இருக்குது, சூரியனை சுற்றுறது ஒன்று இருக்குது. சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனால சூரியனுடைய ஈர்ப்பு விசையால் சூரியனை மிக வேகமாக 88 நாள்லேயே சுற்றிப்படுது. ஆனால் சூரியனுடைய தாக்கத்தினால் தன்னுடைய அச்சில் சுற்றிக்குது இல்லையா, தன்னைத்தானே சுற்றிக்கிறது, அதுதான் ஒரு நாள். அது ரொம்ப மெதுவாக இருக்கிறனால 176 நாட்கள் வந்து எடுத்துக்குது. அதனால் புதனில் ஒரு ஆண்டு என்பது ஒரு நாளை விட குறுகிய கால அளவையே கொண்டது. ஓகே, புதனில் போய் வாழ்க்கையை நடத்தலாம், நம்ம பல வருஷம் வாழலாம், ஆனால் கொஞ்ச நாள் தான் வாழ்வோம். சரிங்களா? வித்தியாசமாக இருக்குல்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க, பேரை சொல்லுங்கள்.
3: மன்னார்குடி வீரச்செல்வி.
1: மன்னார்குடி வீரச்செல்விங்களா?
3: ஆமாம்.
1: ஓகே, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்கள். ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, குறிப்பறிதல், அப்புறம் சரியா தவிர கணித ஆட்டம், இது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க.
3: ஒற்றுமை.
1: ஒற்றுமை, சூப்பர். இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி இந்த பக்கம் போகலாம்,

0: சரி, இப்ப நான்கு வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கறேன், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், என்ன ஒன்னா இருக்குன்னு சொல்லுங்க ஒற்றுமை. ஓகேயா? முதல் வார்த்தை சொற்பொழிவு, இரண்டாவது வார்த்தை நேர்காணல், மூன்றாவது வார்த்தை கலந்துரையாடல், நான்காவது வார்த்தை நேரடி ஒளிபரப்பு. இது நான்குக்கும் ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒற்றுமை இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க பாப்போம்.
1: ரெண்டு வார்த்தைக்கு ஒற்றுமை
0: இல்ல, நாலுமே எல்லாமே ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டது
1: தான்.
0: ஆமா, நாலுமே ஏதோ ஒன்றோட தொடர்புடையது. அது எந்த இது எல்லாம் எங்க நடக்கும்னு யோசிச்சீங்கன்னா பதில் கிடைச்சிரும். சொற்பொழிவு, நேர்காணல், கலந்துரையாடல், நேரடி ஒளிபரப்பு, இது எல்லாமே எங்க நடக்கும்?
1: வானொலி.
0: வானொலி, அப்புறம்
1: தொலைக்காட்சி,
0: அப்புறம் ஓகே ஊடகம், அவ்வளவுதான். ஊடகங்கள், மீடியாக்கள்ல நடக்கக்கூடிய விஷயம், எல்லாத்துலயுமே நடக்கும், இதெல்லாம் அடிக்கடி நடக்கும் இல்லையா? அவ்வளவுதான், அதாவது ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய ஊடகவியல் வடிவங்கள் இது எல்லாமே, அவ்வளவுதான். சிறப்பு, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் மேம். நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதான், அவங்க அவங்களுக்கு பிடிச்சத இப்ப வந்தாங்கல்ல வீரச்செல்வி அவர்கள், அவங்க வந்து முயற்சி பண்ண மாதிரி எல்லாருமே சரியா தவறாவே எடுத்தோம்னா அப்புறம் மற்றவங்களுக்கும் கேள்வி. நான் எல்லாத்துக்கும் எல்லா தலைப்புக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து அஞ்சு கேள்விகளை தான் கொண்டு வருவேன். எல்லாருமே அதையே எடுத்து போட்டிங்கன்னா பின்னாடி வரவங்க ஃபீல் பண்ணுவாங்களோ, எங்களுக்கு கேள்வியெல்லாம் வேணும், நாங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வரவங்க நினச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா தலைப்புகளையுமே முயற்சி பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு கடினமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் பார்க்க வேணாம், எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். ஒருவேளை கடினமாக உங்களுக்கு இருந்தால் நான் உங்கள் கூட இருக்கேன், கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேயா? அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி குழப்புவேன், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் சாதாரணமாக முயற்சி செஞ்சால் மட்டும் போதும், பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, அதுதான் எனக்கு வேணும். ஓகே.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அட்டகாசமான கலக்கலான பாட்டு காத்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து ஆடலாம்.

0: சிவகார்த்திகேயன், செண்பகராஜ், ஹாலா பிபாலா, கௌஷிக், அரவிந்த், ஸ்ரீனிவாஸ், அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இன்னும் குரல்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் கேஆர் தரன் அவங்களுடைய வரியில் ஹிப்ஹாப் தமிழாவினுடைய அட்டகாசமான இசையில் மிஸ்டர் லோக்கல் படத்துக்காக அந்த அற்புதமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
2: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
5: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2852-853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 36 32 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம், பேசுறேன்
0: திருச்சியிலிருந்து. சரஸ்வதி, சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
7: குறிப்பறிதல்.
0: குறிப்பறிதல் எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாவே கேக்குறேன். இப்போ முதல் குறிப்பு, 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஒரு ஜெர்மன் கண்டுபிடிப்பாளர் சமையலறையில் பயன்படுத்தும் தாவர எண்ணெய்களை விட கூடுதல் மின்காப்பு திறன் கொண்ட ஒரு திரவத்தை தேடிய போது எனது வேதியியல் பண்பு கண்டறியப்பட்டது. மின்காப்பு திறனுக்காக ஒரு திரவத்தை தேடுறாரு ஒரு அறிஞர். மின்காப்பு, மின்காப்புனா மின்சாரத்துல இருந்து காத்து கொள்ளக்கூடிய ஒரு திரவம்.
7: அப்படின்னா
0: என்னவா இருக்கும்னு இப்ப ஏதாவது யோசிச்சு பாருங்க.
7: திரவம்னா
0: நமக்கு பெரும்பாலும் கரண்ட் ஷாக் அடிக்கும், ஆனா அந்த திரவத்துல கரண்ட் ஷாக் அடிக்காது, கரண்ட் பாயாத ஒரு திரவம். யோசிச்சுக்கோங்க. ஹைட்ரோ கார்பன்கள் கொண்ட ஒரு தூய்மையான கனிம எண்ணெய் வகை ஆவேன். இப்ப எதுவும் முயற்சி பண்ண முடியுமா? மின்சாரம் சம்பந்தப்பட்டு அப்படியே யோசிச்சீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலா குறிப்பு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன். புரியல. கிரீஸ், கிரீஸ். சரி, ஓகே, அடுத்த குறிப்புக்கு நம்ம போலாம். நல்ல முயற்சி பண்றீங்க, ஆனா மின்சாரம் சம்பந்தப்பட்டே யோசிங்க, ஓகேங்களா? இது குறிப்புகள் இல்லாம நான் உங்களுக்கு தனியா கொடுக்குற ஹிண்ட். இப்போ மூன்றாவது குறிப்பு, அன்றாட வாழ்வுல நமது தெரு முனைகளில் உள்ள பெரிய மின்சார பெட்டிகளுக்குள் ஏற்படும் மிக அதிக வெப்பத்தை குறைக்கவும் மின் கசிவுகளால் தெருவில் திடீர் விபத்துகள் மற்றும் வெடிப்புகள் ஏற்படாமல் பாது

0: பாதுகாக்கவும் நான் அதன் உள்ளே நிரப்பப்பட்டிருக்கிறேன். இப்போ ஏதாவது யோசிக்க முடியுமா? தெருமுனைகள் தெருமுனைகளை பொட்டியை வச்சிருப்பாங்க, பொட்டிக்குள்ளே என்னை ஊற்றி நொப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். என்னவா இருக்கும் யோசிக்கணுமே, அப்படியே நிற்கிறீங்களே. கரண்ட் சம்மந்தப்பட்டது தெருமுனையில் அங்கங்க எங்கேயா பெட்டிகள் வச்சிருப்பாங்க. என்ன பெட்டி இருக்கும் கரண்ட் நமக்கு? என்ன பெட்டியில இருந்து வருது? அவ்வளவுதான். இப்ப நான்காவது குறிப்பு, நான் மின்சார கட்டமைப்பில் உயரழுத்த கம்பிகளின் இடையே மின்சாரம் காற்றில் பாய்ந்து விடாமல் தடுக்கும் ஒரு திரவ கவசம் ஆவேன். டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்துட்டீங்க, அதுக்குள்ளதான் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் இது. சரி, அஞ்சாவது குறிப்பு சொல்லிடுறேன். நான் உங்கள் தெருவில் உள்ள உயர் மின்னழுத்த மின் விநியோக பெட்டிக்குள் ஊற்றப்படும் ஒரு முக்கியமான மின்காப்பு திரவம். அதாவது இதுக்கு வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டிக்குள்ள ஆயில் ஊத்துவாங்க, பாத்துருக்கீங்களா? வாழ்த்துகள்.
1: நன்றி.
0: அவ்வளவுதான், சில நேரங்களில் இப்படிதான் ரொம்ப ஹார்டாவும் இருக்கும், அதுக்காக பயந்துட வேணாம், நம்ம முயற்சி எடுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி, அந்த ஆயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த எண்ணெய் மின் மாற்றிகளில் உள்ளே இருக்கக்கூடிய செப்பு கம்பிகளின் வெப்பத்தை உறிஞ்சிக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா மின் கசிவு ஏற்படாமல் தடுக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தடையற்ற மின்சார விநியோகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சம் தான் இது. இதனுடைய வேதியியல் வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கனிம எண்ணெய், மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரோ கார்பன்களில் மிக அதிகமான மின்னழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது. மின்சார கம்பிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து காற்றில் பாயும். இப்போ பெரிய பெரிய லைன்லாம் போகும் இல்லையா கோபுரங்களில், அதில் பார்த்திங்கன்னா உருன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி இதில் காற்றில் கூட திடீர்னு மின்சாரம் பாயக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் சிறப்பாக இப்போ பயன்படுகிறது. வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு கடமை, அதாவது கூலிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இருக்குது. வெப்பத்தை உறிஞ்சிக்கிச்சுன்னா பொருள் இன்னும் கொஞ்சம் உடைக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மின்காப்பு திறன் இருக்கிறது. மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இன்சுலேஷன் ஒரு திரவத்திற்கு இருப்பது ரொம்ப அவசியம். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த அளவில் இருக்குது. அப்புறம் தன்னோட அந்த பாகம் உடம்பு மூலமாக, உடம்புனா எண்ணெயினுடைய மூலமாக மின்சாரம் பாய விடாமல் தடுத்துருது. அதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், சரிங்களா? அதே போல் பராமரிப்பு, இது காலப்போக்கில் இது பார்த்திங்கன்னா போயிடும், ஈரப்பதம் அதோட கலந்து போயிடுச்சுன்னா திறன் குறைஞ்சி போயிடும். அதனால் அப்பப்போ அதை வந்து மாற்றுவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, அதை சரி பண்ணுவாங்க, அந்த ஆயிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள் சார், யார் எங்கிறதுக்கு புரியும், பேர் சொல்லுங்கள் சார்.
2: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: பி எம் சரவணன்,
2: ஆமா சார்.
0: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்
2: இன்னைக்கு? சரியான விடை தேர்ந்தெடுக்குங்க சார்.
0: சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதா?
2: ஆமா சார்.
0: அப்ப இதுக்கு முன்னாடி என்ன
2: அடிப்பீங்க?
0: எனக்கே மறந்து போச்சு. எனக்கு தாங்க குழப்பம், நீங்க இன்னைக்கு இதை கொடுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்ன ரெகுலரா எடுத்தீங்கன்னு எனக்கு மறந்து
2: போயிருச்சு. எப்படி போட்டாலும் என்னை போட்டு குழப்பிடுறீங்க சார். நான் வந்தேன்.
0: அப்படிலாம் இல்லை, எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குழப்பறதுக்கு முயற்சி பண்ணுவோம், குழம்பாம இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம்.
2: தெரிஞ்சு போச்சு சார்.
0: சரி, இல்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சரி, சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு நான் எளிமையா கொடுக்கணுமா, கடினமா கொடுக்கணுமா?
2: இல்ல சார், நீங்க எளிமையா கொடுத்தாவே என்னால முடியாது.
0: சும்மா கொடுத்தாலே சூப்பரா இருக்கும். இதுல சூப்பரா கொடுத்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றீங்க. சரி, ஓகே ஓகே. நிலா பத்தி ஒரு கேள்வி
2: சார், நீங்க எளிமையா கொடுங்க சார்.
0: எளிமையா தான் நிலா பத்தி. நிலா எல்லாம் ரொம்ப எளிமையான தானே, டெய்லியும் பாக்குறோம்ல. நிலவை பத்தி தான் கேள்வி. இரவில் நிலவை கவனிக்கும் போது அதன் ஒரே ஒரு பக்கத்தை மட்டுமே பூமியிலிருந்து நாம் எப்போதும் பார்ப்பதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காரணம், நாம பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலாவினுடைய ஒரு பக்கத்தை தான் பார்த்துக்கிட்டு
2: இருக்கோமா,
0: அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு காரணம் சொல்றேன். முதல் காரணம், நிலவின் ஒத்திசைக்கப்பட்ட சுழற்சி வேகம். இரண்டாவது காரணம், நிலவின் மறுபக்கம் இருட்டாக இருக்கிறதால நமக்கு தெரியல. மூன்றாவது காரணம், பூமியின் காந்த புலத்தினால மறைஞ்சு போயிருது, மறையக்கூடிய ஒரு விசை இருக்குது அதனால. நான்காவது காரணம், நிலவின் அசுர சுழற்சி வேகத்தினால. இது நான்குல எது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நிலவும் பூமியும் ஒரே வேகத்துல சுத்துது, அந்த பூமியும் சுத்துறதுனால நமக்கு தெரியல அப்படின்னு முதல் காரணம். ரெண்டாவது காரணம், பின்னாடி இருட்டா இருக்கு அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது, பகல்ல வெளிச்சம் தான் தெரியும், இருட்டா இருந்தா எப்படி தெரியும் அப்படிங்கிறது. மூணாவது காரணம், காந்த புலத்தினுடைய விசையினால நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றேன். மூன்றாவது, நான்காவது, அசுர வேகத்துல சொல்றதுனால நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றேன். இது நான்குல எது சரியா இருக்கும்?
2: அசுர வேகமா சுத்துறதால சார்.
0: அதனாலன்றீங்க.
2: நான்காவது.

0: எப்படி சும்மா குத்துவப்பா ட்ரை பண்றீங்களா இல்ல ஏதாவது கேள்விப்பட்டீங்களா?
1: காந்தபுலம்
0: அதுவும் இல்ல. இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இப்ப சொல்லுங்க பாப்போம். எது ஒன்னா நாளா, அதாவது ஒத்திசைக்கப்பட்ட ஒரே மாதிரி ரெண்டும் சுத்திட்டு இருக்கு, அதனாலயா இல்ல அசுரமா சுத்துறதுனாலயா வேகத்தினால சுத்துறதுனாலயா? இல்ல
1: ஒன்னு சார்,
0: ஒன்னு அவ்வளவுதான், ஒண்ணுதான், ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. பின்னாடி இருட்டா இருக்குறது எல்லாம் கிடையாது. பூமியும் அதுவும் ஒரே ஒரு ஒத்துசைக்கப்பட்ட வேகத்தா சுத்துது. இதுவும் சுத்துச்சுன்னா அதுவும் சுத்தும். அப்ப நமக்கு என்ன நடக்கும்னா, இது ஒரு 5 டிகிரி சுத்துச்சுன்னா அதுவும் 5 டிகிரி சுத்துது. அப்ப நமக்கு ஒண்ணுதான் தெரியும், வேற தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம சந்திரயான் போன மாதிரி நாமளும் ஏறி போய் தான் பார்க்கணும் பின்னாடி ராக்கெட்ல ஏறி. சரி ஓகே, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க, குழப்பறதான் நம்ம வேலை, பட் நீங்க தெளிவா இருக்கணும். சும்மா ஜாலிக்காக தான் குழப்பறதுலாம், ஜாலிக்கு குழப்பும் போது நீங்க பல விஷயங்களை சொல்லுவீங்க, அது என்ன ஜாலியா இருக்கும்.
1: கொய்யா பழம் நேத்து வந்தேன்
0: சார்,
1: குவிச்சு வச்ச கொய்யா பழம் சொல்லி என்ன அட்ரஸ் பண்ணி பிஎம் தரணும்னு சொன்னீங்க சார்.
0: ஆஹா, வெற்றி தோல்வி எதுவும் கிடையாது, மகிழ்ச்சி தான் நமக்கு முடிஞ்ச அளவு கலந்துகிட்டமா
1: அவ்வளவுதான்.
0: அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அவ்வளவுதான், மகிழ்ச்சி நிகழ்ச்சியில. அடுத்து நம்ம வந்து பாட்டு கேட்க போறோம், பாட்டுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் காத்திருக்கிறது. பாடலுக்கு முன்பாக
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: FM 102.3 FM.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய ஒன்னு மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்தர் அவங்களுடைய குரல்களில், விவேக்கினுடைய வரியில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய அட்டகாசமான இசையில பேட்ட படத்துக்காக அந்த ஒரு பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
4: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
5: பண்ணாதீங்க தம்பிகளா,
4: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
5: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
4: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
5: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
4: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
5: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
4: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
5: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
4: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
5: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிறது கூப்பிடுங்க, பேர் சொல்லுங்க மேம். மதுரையில இருந்து புஷ்பலதா
7: பேசுறேன்
0: சார். அருமையாக இருக்கிறேன், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறேன்.
7: ஆமா கண்டிப்பா சார், இயற்கை
0: இருப்பா. என்ன ஒரு எனர்ஜி, சூப்பர். அப்படிதான் இருக்கணும். சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
7: கணக்கு வேணும் சார்.
0: கணக்கு சிறப்பு, எளிமையா கடினமா எப்படி வேணும்?
7: கடினமாவே
0: கொடுங்க. இந்த முயற்சி என்ன, நீங்க கத்துக்க போறதுல, உங்களிடம் இருந்து நீங்களே கற்றுக்கொள்ள போகிறீர்கள். நான் உங்க மண்டையதான் உருட்ட போறேன், நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல. ஒரு புத்தக கடை சம்பந்தமா ஒரு கேள்வி. நீங்க ஒரு புத்தக கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, உங்க கடையில ஒரு நாளைக்கு 20 நாவல்கள் விக்கிறீங்க, அது தலா 300 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றீங்க.
7: ஒரு புத்தகம் 300 ரூபாயா
0: சார்? நாவல்கள், புத்தகங்கள், பொதுவா புத்தகத்துல எல்லா புத்தகமும் இருக்கும் இல்லையா? அதுல நாவல்கள், 20 தலா 300 ரூபாய்க்கு விற்பனை பண்றீங்க. 30 பாட நூல்கள் இருக்கு, அது தலா 200 ரூபாய்க்கு விற்பனை பண்றீங்க.
7: 30
0: பாட நூல், பள்ளி கொடுத்து படிக்கக்கூடிய புத்தகங்கள்னு வச்சுக்கோங்க,
7: தலா
0: 200 ரூபாய். இப்ப நாவல் ஒன்றின் கொள்முதல் விலை 200 ரூபாய், பாட நூல் ஒன்றின் கொள்முதல் விலை 150 ரூபாய். அப்படின்னா ஒரு நாளைக்கு கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவுங்கிறது முதல் கேள்வி. 25 நீங்க உங்க கடையை நடத்துறீங்கன்னா கிடைக்கக்கூடிய மொத்த லாபம் எவ்வளவு? புரிஞ்சுதா? என்ன மறுபடியும் சொல்லிட்டு மட்ட
7: கிடக்குன்னு?
0: ஓகே, 20 நாவல்கள் 300 ரூபாய்க்கு விற்பனை பண்றோம், அதுக்கு வந்து நமக்கு 200 ரூபாய் நம்ம கொள்முதல் பண்றோம். 30 பாட நூல்கள் 200 ரூபாய்க்கு விற்பனை பண்றோம், 150 ரூபாய் கொள்முதல் பண்றோம். 200 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்கிறோம், 150 ரூபாய் வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேங்களா? இப்ப நீங்க எனக்கு வந்து அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நாவலுடைய லாபம் கண்டுபிடிங்க. 20 நாவல்

0: நூல்களுக்கு லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, பாட நூல்களுக்கான லாபம் கண்டுபிடிங்க, 30 பாட நூல்களுக்கு எவ்வளோ லாபம் கண்டுபிடிங்க, அதெல்லாம் கூட்டி ஒரு நாளைக்கு போடுங்க, அப்புறம் மாசத்துக்கு ஃபுல்லா போடுங்க.
1: 20 நாவல்களுக்கான லாபம் வந்து 2000 ரூபா வருது சார்.
0: சூப்பர் அட்டகாசம். அப்புறம்
1: கணக்கு
0: போடுங்க. 3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3,3, 500 என்பது மிகச் சிறப்பான பதில், வாழ்த்துகள். எப்படின்னு சொல்ல முடியுமா? மிகச்சரியான பதில், வாழ்த்துகள். எப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கணக்கு எப்படி போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா, இல்ல நானே சொல்றவா?
1: கணக்கு வந்து, ஆமா சார், நாவல் வந்து ஒரு நாவல் 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுன்னு சொன்னீங்க.
0: 300 ரூபாய்க்கு, 300 ரூபாய்க்கு விக்கிறோம், 200 ரூபாய் நம்ம வாங்குனது.
1: ஆமா சார், அதுல கொள்முதல் வந்து 200 ரூபாய் நம்ம போடுறோம். அப்ப அதுல ஒரு நாவலுக்கு 100 ரூபாய் கிடைக்குது.
0: சூப்பர் சூப்பர். அப்படி 20 நாவல்
1: பண்ணா 30 நாவலுக்கு வந்து 2000 கிடைக்குது.
0: சூப்பர், ரெட்ட காசு.
1: அப்புறம் அந்த பாட நூல் வந்து
0: 20 நாவல்களுக்கு 2000. ஓகே,
1: 2000.
0: பாட நூல் வந்து 150 க்கு வாங்கி 200 க்கு விக்கிறோம்.
1: 150 ரூபாய் கொள்முதல் போடுறோம்ன்றீங்க, அப்பனா நமக்கு 50 ரூபாய் அதுல பார்த்தோம்னா 30 பாட நூலுக்கு வந்து 1500 ரூபாய் கிடைக்குது.
0: சூப்பர், ரெட்ட காசு.
1: ஆமா சார், 3500 ரூபாய் நமக்கு கிடைக்குது
0: ஒரு நாள் லாபம்.
1: அந்த 3500 ரூபாய் 25 நாளைக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பெருக்கி போட்டுருக்கோம் சார்.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். கலக்கிட்டீங்க, அவ்வளவுதான் அட்டகாசம்.
1: மகிழ்ச்சி சார்,
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வாங்க, அவ்வளவுதான், இவ்வளவுதான் கணக்கு, அட்டகாசம் முடிச்சிட்டாங்க சிறப்பா. அவ்வளவுதான் கணக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணா முடிச்சிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். விவிஎஸ் கண்ணன் சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்? ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை, குறிப்பறிதல், சரியா தவறா, கணிதாட்டம், இதுல எப்படி வேணும் கணக்கு பொது அறிவு வராது? வேற்றுமை கொடுக்கவா? வேற்றுமையில ஒரு 4 நபர்களுடைய பெயரை சொல்றேன், அவங்க எதனால வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, முதல் நபர் நெல் ஜெயராமன், இரண்டாவது நபர் நம்மாழ்வார், மூன்றாவது நபர் சுபாஷ் பாலேகர், நான்காவது நபர் எம் எஸ் சுவாமிநாதன். இந்த 4 பேர்ல யாரோ ஒருவர் வேறுபடுகிறார், எதனால வேறுபடுகிறார் அப்படின்னு முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க.
2: அவர் வந்து நெல் கண்டுபிடிச்சவர்ல.
0: சூப்பர்.
2: அவர் மட்டும் வேற்றுமையா இருக்காரு?
0: அவர் மட்டும்தான், மத்தவங்களை பத்தி ஐடியா இல்லையா? ஏன் அப்படி?
2: ஆன்மீகவாதி மாதிரி தெரியுது எனக்கு, மத்தவங்களா? மூணு பேரா?
0: ஓ, மத்தவங்களா, ஆன்மீகவாதி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சிறப்பு, வேற பக்கம் நல்லா ட்ரை பண்றீங்க. ஓகே, இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. அந்த நபர் கிடையாது, வேற யாரு? இன்னும் 3 பேர்ல நம்மாழ்வார், சுபாஷ் பாலேகர், எம் எஸ் சுவாமிநாதன். இந்த 4 பேர்ல யாரு, வேற யாரா இருக்கும்? நம்மாழ்வார். இதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பீங்களா, அதையும் சொல்லுங்க பாப்போம்.
2: அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த பால்கார சொல்றாங்கல்லாம், அதெல்லாம் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்டவங்க தெரியுது.
0: ஓகே,
2: இவர் நம்மாழ்வார் வந்து ஆன்மீகவாதி.
0: நம்மாழ்வார் ஆன்மீகவாதியா? சரி, ஓகே, நீங்க இனிமே அவரை பத்தி கொஞ்சம் தேடி தெரிஞ்சுக்கங்க. அவரு உண்மையில ஒரு விவசாயி. ஆமா, எல்லாருமே விவசாயிகள் தான், இதுல ஒருவர் மட்டும் வேறுபட்டிருக்காரு, எம் எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் மட்டும் வேறுபட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் இயற்கை சார்ந்த விவசாயம், மரபு சார்ந்த விவசாயங்களை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ரசாயனம் இல்லாத முற்றிலும் இயற்கை முறையில் பண்ணக்கூடியவங்க. எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, செயற்கை, அதாவது செயற்கையாக இருக்கக்கூடிய ரசாயன உரங்கள், புதிய ரக விதைகளை பயன்படுத்தி பசுமை புரட்சியை இந்தியாவில் கொண்டு வந்த ஒரு வேளாண் விஞ்ஞானி. எல்லாமே விவசாயிகள் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இயற்கை செயற்கை அப்படிங்கிறத வச்சு நம்ம பிரித்து பார்த்தோம்னா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் வேறுபடுகிறார். ஓகே, இயற்கையை கண்டுபிடிக்கல, இயற்கையான முறையில விவசாயம் பண்ணவங்க மத்தா 3 பேருமே. இவர் கொஞ்சம் செயற்கையான முறையில விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு கொண்டு போனவர். ஆமா, நன்றி, நல்ல முயற்சி சார், வாழ்த்துக்கள். ஓகே. நிறைய பேர் முயற்சி பண்ணீங்க, எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சிருக்குமா தெரியல, இருந்தாலும்

0: இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சி பூந்தண்டில் உங்களுக்காக தொகுத்து வழங்க ஆர்ஜே நாகராஜ் வந்து வெயிட்டிங்கில் காத்துட்ருக்கிறாரு. எவ்வளோ நேரம்ப்பா பேசிகிட்டு இருப்பேன், கொஞ்சம் எதிரி ராஜா அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு. ஓகே, நம்ம கிளம்பிப்போம். மாலை 6 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம்.
1: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் அஞ்சு மணி ஆயாச்சு. 102.3 பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 104, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் அஜய் நாகராஜ். பூந்தன்ற நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு இதுவாக இருப்போம். ஆனால் வீட்டில் நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது, வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியில் போயிருக்காங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம், ஒரு வேலை தான் இருக்குது, நம்ம ஒரு வேலை சமையல் செய்யணுமா அப்படின்னு தோணும். பரவாயில்ல, தோசை மாவு இருக்குது ஃப்ரிட்ஜில், தூக்கி ஊற்றி தோசை சுட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு யோசிப்போம். சம்டைம் காலையிலேயாக இருந்தால் ஒரு டிஃபன் செஞ்சுக்கலாம், இல்லை சாப்பாடு செஞ்சிடலாம். சாப்பாடு வடிச்சிட்டோம்னா காலையில் மதியம் அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். சிலரோ நம்ம மட்டும்தான் இருக்கோம், தனியாக இருக்கோம், இதில் போய் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதை திரும்ப சாப்பிட்டு கழுவி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்பா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்லை ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா, இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பினோடு 295208533 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பினோடு 283898711 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் வீதம் நிகழ்ச்சியில் மட்டுமே பங்கு கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். புதிய குரல் புதிய வரவு, நம்மோடு இணையட்டும். அதாவது புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்கலாம் ஒரு நேயர். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே பங்கு பெற்றிருந்தால் முகநூல் பக்கத்துக்கு போங்க, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கில் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். சரி, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், நான் திருவாரூர் மாவட்டம் வணிகமாக கோயந்தகுடி மாவட்டத்திலிருந்து கல்யாண சுந்தரம் பேசுகிறேன் சார்.
0: கல்யாண சுந்தரம் ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
1: சொல்லுங்க

0: தனிமையா இருக்கும் போது வீட்டுல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க அப்படின்னா சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே என்னப்பாது நம்ம தனியா இருக்கும்
1: சூப்பரா சமைப்பேன் சார். நான் சமைச்சு சாப்பிடுவேன் சார். திருப்பூர்ல வேலை பாக்குறப்ப 10 பேருக்கு நான் சமைச்சு போட்டு பேர் வாங்கினோம் சார்.
0: சூப்பர், எல்லாருக்குமே ரூம்ல இருக்க மொத்த பேருக்கும் சமைச்சு கொடுத்துருவீங்க போல.
1: சமைச்சு எனக்கு வேலையே தான் சார். காலம்புரை சமைப்பேன். காலம்புரை சமைச்சா 10 பேர்னா 20 பேருக்கு 2 வேலை சமைச்சு வச்சிருவேன். அதுவும் வெயில் நேரத்துல நல்லா தயிர் சாதம் கட்டி வச்சிருவேன் சார். தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிருவோம் சார்.
0: தயிர் சாதம் தக்காளி சொக்கு சூப்பரா இருக்கே, கேட்கும் போதே நாக்கு எச்சி ஊறுகிறது. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: ராஜேந்திரன் ஐயா தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க ஐயா. அதாவது நீங்க
0: தனியா இருக்கும் போது நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க வீட்டுல அப்படின்ற சமயத்துல நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல என்னப்பா இது சமைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குப்பா எங்கப்பா போய் சமைச்சுக்கிட்டுன்றது அப்படின்ட்டு?
2: நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்க தாயார்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். எனக்கு இன்னைக்கு 65 வயசு வந்து எனக்கு வெளியில சாப்பிடறத விட வீட்டுல வந்து கொஞ்சோண்டு சாதம் வச்சு கொஞ்சம் வீட்டுல ஏன்னா எங்க வீட்டுல கால்நடை செல்வாங்க ஜாஸ்தி. அந்த மோர் இருந்தாவே எனக்கு போரும். மோரும் ஊறுகாயும்
0: சந்தான கிருஷ்ணன் சார் தலைப்பு கேட்டீங்களா? கேட்டேன் சார். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க தனியா இருக்கும் போது?
3: தனியா இருக்கும் போது நான் கொஞ்சம்
0: சூப்பரே. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஆமாங்க, நம்மளும் யோசிப்போம்ல. சரிங்க, இன்னைக்குதான் நம்ம தனியா இருக்கோம். தனியா இருக்கும் போது என்னத்துக்கு சமைச்சுக்கிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து கம்முன்னு படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. சரி, நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வீட் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் நாகராஜ் சார். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர் கிராமத்திலிருந்து குருநாதன் சார்.
0: குருநாதன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
0: நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க?
4: நான் வந்து சமைச்சு தான் சார் சாப்பிடும்.
0: சமைச்சு தான் சாப்பிடுவீங்க. என்ன சமைப்பீங்க? என்ன ஸ்பெஷல்?
4: சாப்பாடு சமைச்சு சார். தோசை சுடுங்க சார். இட்லி சாப்பிடு. இட்லி சுடுங்க சார்.
0: முடிந்த வரைக்கும் சமைச்சு தான் சாப்பிட்றது, அதுதான் கொள்கையா வச்சிருக்கீங்க. சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: வாழ்த்துக்கள். வணக்கம் சார்.
0: சூப்பரா சொல்லிட்டு போனாரு. எப்படியா இருந்தாலும் நானே சமைச்சுப்பேன்பா அப்படின்ட்டாரு. நிகழ்ச்சியில அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் இங்கிருந்து? பத்மாவதி அம்மா. தலைப்பு கேட்டீங்களா? நலமா இருக்கமா? நலமா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா.
5: நான் வந்து தனியா தான் இருக்கிறேன் தினமே. எங்க பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. வாத்தியடி வேலை ரெண்டு பேருக்கும்.
0: நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்க?
5: அவங்க அவங்க சமைச்சு வச்சுட்டு போறது அழகா சாப்பிட்டுக்கினேன்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யார் இங்கிருந்து? மாணிக்கம் சார். மாணிக்கம் சார், தலைப்பு
6: கேட்டீங்களா?
0: தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க சார். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க?
6: ரொம்ப
0: கஷ்டமான வேலைப்பா, இத போய் நீ செய்ய சொல்றியே?
6: அடுப்பு கட்டி போவோம் பொருள் இருக்கு நமக்கு தெரியாது சார்.
0: ஆமா, இந்த பொருள்

0: எடுத்து நம்ம இங்கே ஏதாவது யூஸ் பண்ணியிருப்போம், திரும்ப அதை அந்த டப்பாவெல்லாம் மூடாமல் வச்சுட்டேன் அப்படின்னா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் என்னத்துக்குப்பா இந்த கொஸ்டின்லாம்.
1: அனுபவம் இருக்கு.
2: நீங்க சமைச்சு தான் சாப்பிடுவீங்க?
3: ஆமா சார், சமைச்சனா ஏதோ வெங்காயம் பச்சை மிளகாய் ஏதோ இருந்ததுனா சாப்பிடுவோம் சார்.
0: ஏதோ ஒண்ணு நம்ம அவ்வளவுதான்.
3: ஆமா, சமயத்துல துவையல் கூட அரைச்சு சாப்பிடுவோம் சார்.
0: சூப்பர் சார், அதுதான் நமக்கு என்ன சீக்கிரமா பண்ண முடியுமோ அதை பண்ணி சாப்பிடுறதுதான் பெஸ்ட். மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில.
3: உடம்புக்கு நல்லது, கடையில போய் சாப்பிட்டோம்னா கெடுதல் தான் சார்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா நம்மோட உடம்பு வந்து ஆரோக்கியம் வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும். மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். சூப்பர், நன்றி நன்றி சார். விபத் பாரதியோடு இணைந்திருங்கள். சூப்பரா சொன்னாரு. என்னப்பா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா நமக்கு உடம்புலாம் இதுவா இருக்குங்க, அதனால நம்ம வந்து ஹெல்த்து தாங்க முக்கியம், உடல் இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு சமைச்சே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: நிர்வாகம் பொறுப்பு இல்ல, இதெல்லாம் நீங்க வந்து பின்விளைவுகளை தெரிஞ்சு பேசணும் சரிங்களா. நிர்வாகம் பொறுப்பு இல்ல, தனிப்பட்ட நீங்க தான் பொறுப்பு கேட்டாங்கன்னா சரிங்களா. மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். சூப்பரா சொல்லிட்டு போனாரு. அடுத்த நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: நான் ராமாபுரத்துல இருந்து நாகராஜன் பேசுறேன்.
0: நாகராஜன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் கேட்டேன்.
0: சொல்லுங்க ஐயா.
5: அவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். அந்த சாப்பாட்டுல அப்படியே ஒரு கட்ட விரல் நகம் அப்படியே கிடந்தது.
0: அச்சோ,
5: அன்னையில இருந்து அந்த ஹோட்டல் சாப்பாடையும் விட்டேன்.
0: அன்னையில முடிவு பண்ணீங்க, இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹோட்டல்ல சாப்பிறது இல்லப்பா.
5: கஞ்சி காச்சி குடிச்சாலும் வீட்லயே குடிச்சா காச்சி குடிக்கிறது தான்.
0: அதுதான், கஞ்சா குடிச்சா கூட நம்மளா காச்சி வீட்டுல தான் குடிக்கிறோம், ஹோட்டல்ல இந்த மாதிரி வந்து சுகாதாரமா சுகாதாரம் வந்து எப்படி இருக்கும் தெரியாது.
5: பழத்தை வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நல்லது நல்லது,
0: மகிழ்ச்சி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து?
6: நலம்பூர்.
0: யார் பேர் சொல்லுங்க சார்?
6: கிருஷ்ணதாஸ் ஃப்ரம் நலம்பூர்.
0: கிருஷ்ணதாஸ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
6: தலைப்பு கேட்டேன் சார்.
0: ம், சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்ணுவீங்க?
6: நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணேனா என் வைஃப்க்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் சார், என்ன பண்ணலாம்னு கேப்பேன்.
0: கேப்பீங்க, என்ன சொல்லுவாங்க?
6: அவங்க வந்து சொல்லுவாங்க சார், அவங்க வந்து அங்க வந்து அங்க பருப்பு இருக்குது, அங்க அரிசி இருக்குது, இங்க உப்பு இருக்குது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி
0: கண்டிப்பா. மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
6: நன்றி சார், நன்றி சார்.
0: சூப்பரா சொன்னாருங்க. அதாவது எந்த இடத்துல எது இருக்குமா, இது பண்ணட்டுமா அப்படின்னு நம்மளும் கேட்போம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம்மா, இது இது பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்போம். ஒரு சில டைம்ல ஓகே மைண்ட் செட்ல ஓகே, நம்ம புருஷன் வந்து நம்மளை பத்தி இப்படி கேட்கறாரு, எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு கேட்டு செய்யறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
7: பானு பேசுறேன் சார், ஆவடியில இருந்து பானு பேசுறேன்.
0: பானு அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?

0: கேட்டேங்க சார். நான் வந்து சார், எங்க பசங்க எல்லாம் லீவ்ல எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க, நஷ்டம் வீட்டுக்கு ஊருக்கு போயிருவாரு நேனையா, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டுல ஏதாவது இருக்கா பாப்பேன், அப்படி இல்லைன்னா எதுக்கு நமக்குன்னு போட்டு காமிச்சுக்கிட்டு அப்படின்னு பழையது இருக்குல்ல, பழையது எடுத்து சாப்பிடுவேன் சார். தண்ணி ஊற்றி வச்சிருவேன் மத்தியானம், அதை சாப்பிட்டுட்டு
1: ஒரு நாள் காலையில சாப்பாடு வச்சிருவோம், வச்சுட்டு தயிரை கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே போட்டு ஊற வச்சுட்டு மதியம் வந்து அப்படியே தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டா இருக்கும் பாருங்க, ஒரு சுகம்
0: செமையா இருக்கும்,
1: நல்லா இருக்கும். அப்படியே திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூக்கம், உண்பதும் உறங்குவதும் அப்படியே சூப்பரா இருக்கும். மகிழ்ச்சிமா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கம்மா. ஆமாங்க, சூப்பராக சொன்னாங்கல்ல. ஆமாங்க, இதெல்லாம் நம்மளும் பண்ணியிருப்போம்ல கண்டிப்பாக. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது நேர்களாக இருந்ததுன்னா உங்களுக்காக நம்பர் வந்து என்னென்னா 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி, ஒரு நிமிஷம்.
2: 102.3 FM. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: 102.3 FM. Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: 102.3 FM.
1: 5:16 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்து இணைய போற நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டம் சார், சின்னவளத்திலிருந்து சுவீதா பேசுறேங்க சார்.
1: அரியலூர்ல இருந்து சுவீதா மேடம், தலைப்பு கேட்டீங்களா?
4: வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: சார் வணக்கம் சார், நான் தேவரோ செம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் சார். நான் வந்து எவ்வளவு அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் நல்லா, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நானே செஞ்சுக்குவேன். சாம்பார் கும்பார் எல்லாமே நானே செஞ்சுக்குவேன். ஏன்னா ஹோட்டலெல்லாம் அது அஜினம் மட்டும் ஆத்தி இதுவும் போட்டு உடம்பு கெட்டு போகுது. அழகா வீட்லயே செஞ்சு வீட்லயே சாப்பிடுவேன்.
1: என்னத்துக்கு, எனக்கே சமைக்க தெரியும், என்ன டிஷ் வேணுமோ நினைச்சதான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்.
5: பிரச்சனையே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் எதாவது செஞ்சுக்கிறது, நானே செஞ்சுக்கிறது எல்லாமே.
1: அதுதான், என்னத்துக்கு ஹோட்டலுக்கு போய் சமைக்கிறது, அது சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம கஷ்டப்படுறது.
5: சொல்லிட்டீங்க
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கு வாழ்த்துக்கள்.
5: ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி
1: மகிழ்ச்சி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
6: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். தலைப்பு கேட்டீங்களா?
6: சொல்லுங்க சார்.
1: அதாவது தனியா இருக்கும் போது நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. நீங்க ஒரு ஆள் இருக்கிறதால அந்த ஒரு ஆளுக்காக எங்க சமைக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்லப்பா, நமக்கு சமைக்க தெரியும், சமைக்கிறத என்ன சொல்றது, சமைச்சு பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுவீங்களா?
6: எனக்கு உண்மையிலே சமைக்க தெரியாது சார். வீட்டுல யாரும் இல்லாததுனால ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன்.
1: சமைக்க தெரியாதுங்க, அப்புறம் என்னங்க பண்றது, அதனால ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
6: ஆமா சார், கேட்டீங்க.

0: மகளிர் சார் கத்துக்கலாம்ல.
1: வீட்டில் இல்லாதப்ப நான் ஹோட்டலில் தான் சார் சாப்பிடுவேன்.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: சூப்பராக சொல்லிட்டு போனார். அவருக்கு சமைக்க தெரியாது அப்படின்ட்டாரு. சமைக்க தெரியலன்னும் போது என்ன பண்ண முடியும், ஹோட்டலில் தான் சாப்பிடணும். சரி, அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கடலூர் மாவட்டம், முத்தாதனம் வட்டம், காந்தி நகர்லேருந்து செல்வவள்ளி ரங்கநாதன் பேசுகிறேங்க சார்.
0: தலைப்பு கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேங்க சார். நான் வீட்டில் வந்து சமைச்சு தாங்க சார் சாப்பிடுவேன்.
0: சமைச்சு தான் சாப்பிடுவீங்க?
2: ஆமாங்க சார், ஒரு கஞ்சி வச்சு துவையல் அரைச்சாவது சாப்பிடுவேங்க.
0: அதுதான், நிறைய டிஷ்ஷு செய்யலனாலும் அட்லீஸ்ட் கஞ்சி வச்சாவது துவையல் ஊறுகா அந்த மாதிரி வச்சு முடிஞ்சதை வந்து டைம் இல்லை அப்படின்னாலும் அந்த ஷார்ட் டைமில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு சாப்பிட்ருவேன் அப்படின்றீங்க. சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கலாம், அப்படியே தயிரை கொஞ்சம் ஊத்தி அப்படியே சாப்பிட்டோம்னா முடிஞ்சிரும். இல்ல தோசை மாவு இருந்துச்சுன்னா ரெண்டு தோசை சுட்டோமா அப்படியே தக்காளியை போட்டு தக்காளியை அப்படியே லைட்டா அப்படியே வதக்கி சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நிறைய பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பினோடு 2952 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பினோடு 2838987 என்ற எண்ணிலும் தொடர்புலாம். இப்போ ரொம்ப பேசிட்டப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க, பக்கத்தில் இருக்க ஆஜி நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பாட்டை கேட்டு மிகழ்ச்சியில் நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். கிருஷ்ணராஜ் தேவா பாடலை பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் தேவாவோடைய இசையமைப்பில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: 102.3 FM. Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: 102.3 FM.
4: அஞ்சு மணி 27 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அதாவது சமைச்சு சாப்பிடுவோமா இல்லை ஹோட்டலில் சாப்பிடுவோமா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பையனோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடரலாம். இப்போ அந்த நம்பர் பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நம்பரும் இருக்கு. அந்த நம்பர் என்னென்னா 044 என்ற முன்னணிப்பையனோடு 2838 9871. இது ரெண்டுமே பிஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஊனல் பக்கத்துக்கு போங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். நிறைய நேர்கள் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
5: ஹலோ, முதல் முறையாக வரோம் சார், நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கம்மா. யார், எங்கிருந்து?
5: கடலூர் மாவட்டம், காட்டுமன்னார் வட்டம்.
4: உங்க பேர் அம்மா?
5: உங்க பேர் நூர்ஜஹான்.
4: நூர்ஜஹான் அம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
5: ஆமாங்க சார், கேட்டேன் சார்.
4: சொல்லுங்கம்மா, நீங்க தனியா இருக்கும்போது வீட்டில் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ற சமயத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா?
5: நாங்க சமைச்சு தான் சார் சாப்பிடுவோம், ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது.
4: ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காதுப்பா, அதனால சமைச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டீங்க.
5: ஆமாங்க சார்.

0: சூப்பர்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நலமா இருக்கீங்களா?
1: முதல் முறையா வந்திருக்கேன், ரொம்ப நிகழ்ச்சியெல்லாம் கேட்பேன், ஆனா அந்த லைன் கிடைக்காது.
0: சூப்பர்மா, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
1: சரிங்க சார்,
0: மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: நாகராஜன்.
0: நாகராஜன் சார், தலைப்பு கேட்டீங்களா? வீட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுருவீங்க, ஹோட்டலுக்குலாம் போய் சாப்பிட
2: மாட்டீங்க?
0: நீங்க என்ன பண்ணுவீங்க தான் கேட்குறேன். நம்ம நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹோட்டல்லாம் போய் சாப்பிட
2: மாட்டீங்க?
0: சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களே திடீர்னு. சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
3: இனிய பொன் மாலை வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகரம் பேசுறேன் சார். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ஆ சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆ கேட்டேன் கேட்டதுனாலதான் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு ரிங் கட்டிச்சு பேசினு இருக்கிறேன் சார். சார் ஒண்டியா இருக்கும்போது சமைச்சு சாப்பிடறதுதான் நல்லது, எங்க ஹோட்டலுக்கு போறது அவ்வளவு சரியில்லைங்க சார்.
0: தனியா இருக்கும் போது சமைச்சு சாப்பிடறதாம்பா நல்லது, ஹோட்டலுக்கு போவோம்னா அப்படின்ட்டீங்க.
3: கம்மியானா கூட செஞ்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க.
0: அந்த சுவை நம்ம செய்யும் போது கொஞ்சம் அப்படியே வீட்டுல செஞ்சு கொடுத்தாங்கன்னா, அம்மா செஞ்சு கொடுத்தாங்க இல்ல வீட்டுக்காரம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ருசியா செஞ்சு தருவாங்க. நம்ம செய்யும் போது அந்த ருசி இருக்காது, இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்ட்டீங்க.
3: நாம செய்யறதுலயும் ஒரு டேஸ்ட் வேற மாதிரி நல்லா இருக்கும் சார்.
0: அது நம்ம செய்யறது நம்ம வேற ரகம், வேற லெவல்ல தான் இருக்கும். மத்தவங்க சாப்பிட முடியாது, நம்ம சாப்பிட்டலாம். சூப்பர் சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க, நன்றிங்க.
0: பாத்தீங்களாங்க, அதாவது என்ன சொல்றது, மத்தவங்க சாப்பிடறதான் கஷ்டம், நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
4: 102.3 FM. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
5: 102.3 FM.
0: அஞ்சு மணி 31 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க பூந்தென்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம், வாழ்த்துக்கள் சார். எம்டி ரவிச்சந்திரன், எஸ்டி நகர், அம்பத்தூர்
0: சார். ரவிச்சந்திரன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
6: 80% ஹோட்டல் சார். 80% வந்து வீடு சார், 20% ஹோட்டலு. 10 வருஷமா சுத்த சமையல் சார் நான். பக்கத்துலயே அம்மா ஹோட்டல் இருக்கு, எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஆர்டர்
0: பண்ணிக்குவேன்.
6: போன எபிசோட்ல 39 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க சார், எனக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, உலகில் உள்ள அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு வாழ்த்துக்கிறேன் சார்.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சி சார், நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள்.
6: நன்றிகள் சார்.
0: வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
7: கும்பகோணத்திலிருந்து மணிஷ் டெய்லர்
0: பேசுறேன் சார். ஐயா தலைப்பு கேட்டீங்களா? நிறைய ஒர்க்குப்பா, அதெல்லாம் பெரிய விஷயம்பா. அது என்ன பண்றது, போனமா ஒரு 2 தோசை வாங்கணுமா, இட்லியா வாங்கணுமா, சாப்பிட்டமா முடிச்சமா, கம்முன்னு வந்து படுத்துறத விட்டு அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
8: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? ராஜேஷ் சார், தலைப்பு
8: கேட்டீங்களா
0: சார்? சொல்லுங்க. பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
9: நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோடி வட்டம் பண்ணத்தேரு நாகராஜன் பேசுறேன்.

0: நாகராஜன் சார், தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன் சார்.
0: நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க?
1: நான் என்ன பண்ணுவேன், அவங்க கூடுமான அளவு எங்கள் வீட்டில் எங்கேயும் வெளியில் போனால் சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எப்பயாவது ஹோட்டலில் சாப்பிட்றதும் உண்டு. அப்படி சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலில் பொரியல் நல்லா இருந்தது, ரசம் நல்லா இருந்தது இப்படின்னு ஏதாவது கருத்து பரிமாற்றிக்கிட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் நன்றியே இருக்காதுன்னு அந்த திட்டம் வாங்கினேன்.
2: எத்தனை நாளாக நான் சமைச்சு போடுறேன், என்கிட்ட சொல்றியா அந்த ஹோட்டலில் போயிட்டு இது மட்டும் சொல்றியே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.

0: இல்லாமல் கோவப்படுவாங்க. அது எல்லார் வீட்லேயும் நடக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் நடந்திருந்தால் அதையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 0444 என்ற முன்னணிப்பினோட 2958253 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 0444 என்ற முன்னணிப்பினோட 2838981 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் சார். யார்?
1: ஆறுமுகம் சார்.
0: எங்கிருந்து கால் பண்றீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் கள்ளுக்கடையிலிருந்து சார்.
0: திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து கால் பண்றீங்க, சரிங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க என்னையா பண்ணுவீங்க வீட்டில்? நீங்க மட்டும் இருக்கீங்க?
1: ஊருக்கு போயாலும் நான் ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன் சார்.
0: நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க.
1: சாமியில் நானும் ஊரில் ரெடி பண்ணுறேன் சார்.
0: ஊருக்கு போனா
1: சேமியா ஏதோ உப்புமா உப்புமா நானும் ரெடி பண்ணுறேன் சார்.
0: மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பாத்தீங்களாங்க, ஆமாங்க, அவரே சொல்றாரு. நானே ஒரு மாஸ்டர் இருக்கும் போது போய் ஹோட்டல்ல சாப்பிட்டா எப்படி அப்படின்னு கேட்டாரு. சரிங்க, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில இணைக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். எந்த படத்துல இருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சோபனா. தேவா அவர்களோட இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: அஞ்சு மணி 43 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும் 102.3 பத்மாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்ற காலகட்டத்தில், அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்லை ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் நிறைய அவங்களுடைய அனுபவங்களை கருத்துக்களை அப்படியே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில். நீங்கள் கூட அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போம், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், நான் டி நகர்லேருந்து வனிதா பேசுகிறேன்.
1: வனிதா அம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
2: கேட்டேன் சார், நிகழ்ச்சி நல்லா இருக்கு சார்.
1: நன்றிமா. நீங்க என்னமா பண்ணுவீங்க?
2: வந்து தனியா இருந்தது இல்ல சார் இது வரைக்கும். ஏன்னா பசங்க வீட்டுக்கார அப்படிதானே இருக்கும், நம்ம பசங்க சின்ன சின்ன பசங்க. ஆனா அதிகமா நான் ஹோட்டல்ல வாங்க மாட்டேன் சார், பசங்களுக்கும் வாங்கி தர மாட்டேன், வீட்டுல செஞ்சுதான் சார் சாப்பிடுவோம்.
1: வீட்டுல செஞ்சுதான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டீங்க.

0: மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சூப்பருங்க. வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு தேடி தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ சூர்யா டெய்லர் சார், நீங்க அன்னைக்கு வந்தீங்களா? இப்பதான் சார் வரேன்.
0: சரிங்க ஐயா. எங்க இருந்து ஐயா கால் பண்றீங்க?
1: சைதாப்பேட்டை சார்.
0: சரிங்க ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
1: முக்காவாசி 15 வருஷமா ஹோட்டல்ல தான் சார் சாப்பிட்டிருந்தேன்.
0: போய் ருசி பாத்துருக்கீங்க. இந்த ஹோட்டல்ல இது நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல் அது நல்லா இருக்கும் அப்படின்னு மொத்த ஹோட்டல் தனி நிறுவனங்களோட பெயர் எதுவும் குறிப்பிட வேண்டாம். சரி மகிழ்ச்சி, நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. மீனாட்சி அம்மா, தலைப்பு
2: கேட்டீங்களா?
0: வீட்டுலதான் செஞ்சு சாப்பிடுவீங்க, கடையிலே சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டீங்க. தோசை மாவு இருந்தா போதும்பா. ஆமாங்க, நிறைய பேருக்கு நமக்கு ஆமாம். நைட்டோ காலையிலயோ மதியமோ என்ன எந்த வேலையா இருந்தாலும் தோசை மாவு இருக்கா? எடுத்தமா ரெண்டு தோசையை ஊத்தணுமா, சாப்பிட்டமா கம்முன்னு அப்படியே விட்டமா அப்படின்னு இருக்கிறத விட்டு என்னத்துக்கு அப்படின்றீங்க. மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்மா. சூப்பர், நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: ஹலோ, வணக்கம் சார். மாலை வணக்கம.
0: மாலை வணக்கம். யாரு, எங்கிருந்து கால் பண்றீங்க?
3: இருக்கம்பாக்கம் பச்சையம்ம கோயில் தெருவுல இருந்து காமராஜ் பேசுறேன் சார்.
0: காமராஜ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார். எனக்கு வந்து வீட்டில் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா வீட்டில் என் சமையல் தான் அதிகம். அந்த மாதிரி தனியாக இருக்கும்போது நான் சமைச்சு தான் சார் சாப்பிடுவேன், ஹோட்டலில் வாங்க மாட்டேன்.
0: சூப்பர், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கே சமைக்க தெரியும் அப்படின்னும் போது நான் என்னத்துக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்றீங்க.
3: அது அது மட்டும் இல்லை சார், அது ஆரோக்கியமும் இல்லைங்களா?
0: ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆமாம், நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
3: எனக்கு ஆல்ரெடியாகவே நான் சின்ன வயசுலேருந்தே சமையலுக்கு நல்லா செய்வேன் சார். எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லை சின்ன வயசுலயே, அதனால நான் சமையல் நானே கத்துக்கிட்டதுனால எல்லாமே இது சிக்கன்ல இருந்து மட்டன்ல இருந்து எல்லாமே வெஜிடேரியன்
0: உணவுகளும். வெஜ்ஜா இருந்தா என்ன, நான்வெஜ்ஜா இருந்தானே என்ன, உணவா இருந்தாலும் நானே செஞ்சு சாப்பிட்டுருவோம்ப்பா அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப நன்றி.
0: சூப்பரா சொன்னாரு. அது என்ன உணவா வேணா இருக்கட்டும், வெஜ்ஜா இருந்தாலும் நானே செஞ்சிருவேன், நான்வெஜ்ஜா இருந்தாலும் நானே செஞ்சிருவேன் அப்படின்னாரு. சரி, அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
4: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: இனிய மாலை வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
4: திருச்சி மாவட்டம் கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
0: திரவிய மலர், சூப்பரே.
4: ஆமாங்க ஐயா.
0: தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேங்க ஐயா. சமைச்சு சாப்பிட்டுருவேன், தக்காளி சாதம் மாதிரி குக்கர்ல வச்சு நானே செஞ்சு சாப்பிட்டுருவேன் ஐயா.
0: அதான் மிக்சடு சாதமா அப்படியே சமைச்சு சாப்பிட்டா குழம்பு வைக்கிறது மீதி என்னத்துக்கு, குழம்புக்கு தனியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்றீங்க.
4: அப்படியே மாவு வந்துச்சுன்னா தோசை ஊற்றி சாப்பிட்ருவோம், தக்காளி சட்னி வச்சு.
0: அதுதான் அதுதான் ஃபேவரட். நம்மளும் அதை தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி வீட்டில். அவங்க ஏன்னா ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, தக்காளி இருக்கும், தக்காளி எடுத்து போட்டு அப்படியே தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு அப்படி இது பண்ணி டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை.
4: ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா.
0: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. கலாம்மா சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
5: அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா அம்மா சொல்லிட்டு போவங்கிட்ட சமைச்சு செய்வேன். அதில் நான் எங்கள் அக்கா தம்பியை செஞ்சுட்டு நான் சாப்பிடுங்க. அம்மா வரைக்கும் நான் சமைச்சு சாப்பிடுவேன், அக்கா சமைப்பா நான் சாப்பிடுவேன்.
0: நீங்கள் சமைப்பீங்களா? அக்கா சமைப்பாங்க, நீங்கள்
5: சமைப்பா? நான் தனி வேலை சார், மூணு பேர் ஷேர் பண்ணி செய்வோம். தம்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, காயில் கட் பண்ணி கொடுப்பா, நானே சமைச்சு
0: செய்வேன். எல்லா வேலையும் பகிர்ந்து செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
0: சூப்பரே. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: ராஜசேகர் சார்,
0: தலைப்பு
6: சாதம் தனியா வச்சு தண்ணி கொடிக்க வச்சுட்டு அரிசி நல்லா கழுவிட்டு அரிசியை போட்டுட்டு நல்லா தக்காளி எல்லாம் போட்டு தனியா கடாயில வதக்கி மாதிரி போட்டு சமைச்சு சாப்பிடுவேன்.
0: அப்படியே சமையல் போட்டியில போய் கலந்துக்க சொன்னா கூட அப்படியே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வென்றுட்டு வருவீங்க பழகுதே.

0: இத்த இன்கிரீடியன்ஸும் அப்படியே அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத அப்படியே மனப்பாடமா சொல்றீங்களே. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விபின் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார்.
1: என்ன பத்திரம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு சமையல் கலை மாதிரி அந்த சைக்கிள் இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி அதை செஞ்சு பார்ப்பேன். ரொம்ப சூப்பரா இருக்கும்.
0: சூப்பரா இருக்கும். நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடுவீங்களா? வீட்டுல இருக்கிறவங்களா அப்படியே கொடுத்து டெஸ்ட் பண்ணுவீங்களா?
1: இல்ல, அவங்க இல்லாத போதுதானே நான்
0: சாப்பிடுறேன். இல்ல, அதுதான் இப்ப ஒரு டிஷ் செஞ்சு அப்படியே சூப்பரா வந்துருச்சு அப்படின்னும் போது ஓகே, அடுத்து வீட்டுலம்மா வீட்டுக்காரமாவுக்கு பசங்களுக்கு அப்படியே சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து விடுவோம் அப்படின்னு செஞ்சு எதனா டெஸ்ட் பண்ணுவீங்களா?
1: அப்படி குடுத்து பாத்தீங்கன்னா நல்லா செஞ்சிருக்கே அப்படின்னு பேர் வாங்கிருக்கேன்.
0: வாவ், என்ன இது, இப்படி செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அருமையா சொல்லிட்டு போனாரு இவரு. நான் யாருமே இல்லாத போது வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்களா? உங்களுடைய தனி திறமை இருக்கா அப்படின்னா நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா புது நேர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காக தொலைபேசியன் ஒரு முறை 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 0853, மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: அரியலூர் மாவட்டம் செங்கன்னபுரம் சாந்தி லோங்கவன்.
0: சாந்தி அம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன் சார்.
0: நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க?
2: என்ன
0: தகுந்தவாறு இருக்கோ அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்றீங்க.
2: ஆமா சார். ஏன் எதுக்கு ஒரு ஆளுக்காக சமைச்சிட்டு அப்படின்ட்டு இருக்கத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்
0: சார். மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: ஆ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து சார்?
3: சார், ராயபுரம் அன்சர் சார்.
0: அன்சர் சார்.
3: ஆ,
0: தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆ, கேட்டேன் சார்.
0: நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க?
3: வீட்டில் செய்ய தான் சார் பிடிங்க. ரொம்ப
0: வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடுவீங்க?
3: ஆ, சாப்பிட்னா முட்டை ரொம்ப பிடிங்க சார் எனக்கு.
0: நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க? வீட்டுல யாரும் இல்லையா? பரவாயில்லப்பா, அவங்க சிக்கன் அப்ப வாங்கிட்டு வாங்க, முட்டையை அப்படியே வெரைட்டியா ஆம்லேட் ஆஃப் ஆயில் அப்படி இந்த மாதிரி எல்லா மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார்.
4: காலில இருந்து வரல, இப்பதான் வரேன் ஆக்சுவலி.
0: ஓகே சார்.
4: ஆமா, உத்தரவா இருந்தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேசினவங்களும் வருவாங்க, சில காலம் இருக்காங்க. அவங்க ஏன் சொல்ல கலந்துப்பான்னு பேருவானா, அவங்களுக்கு ஆம்பளை கொள்ள மாதிரி இருக்கும். உத்தரவா இருந்தாங்க. என்ன பாத்துட்டீங்கன்னா, ஆக்சுவலி
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி நன்றி.
0: நம்ம என்னப்பா எப்பயோ தடவைதானே சாப்பிட்றோம், நம்மனா டெய்லியா போய் ஹோட்டல்ல சாப்பிட்றோம். அதனால வந்து தனியா இருக்கும் போது போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னா, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா புது நேர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஃபோன் நம்பர் ஒரு தடவை 044444 அப்படின்றத முன்னிணைப்பை என்னோட போட்டுட்டு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838987171 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துலேயும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சரிங்க, முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா காலர் அட்டன் பண்ண முடியாது. சரி, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். முகநூல் பக்கத்தில் போயிட்டு போஸ்டரு கீழே கமெண்ட் கொடுத்து அனைத்து உறவுகளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த கமெண்ட்லாம் நம்ம வேணால் அடுத்த ஷோவில் படிப்போம். நீங்கள் நீ கோரினால் நிகழ்ச்சியில் வரும்போது அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ நிறைவு காலராக யார் வராங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போம், கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் ஐயா, உங்களுடைய சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
0: வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார், மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு செய்யக்கூடிய நேயர் யாரு? வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ராஜலட்சுமி வெஸ்டமாமத்துல இருந்து சார் பேசுறேன்.
0: ராஜலட்சுமி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
2: சொல்லுங்க.
0: அதாவது நீங்க தனியா இருக்கும் போது சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
2: அது ஹோட்டல்ல சாப்பிடுறத ஒரு நாளைக்கு கெட் டுகெதர் மாதிரி சாப்பிடலாம், ஆனா ஜுரம் அடிச்சா கூட முடியல, படுத்த படுத்தா இருந்தோம்னா கூட
0: வீட்டு சாப்பாடு தான்.
2: அந்த ரசத்துக்கு பேரே ஜுர ரசம் தான் பேரு.
0: சரி, சூப்பரே, சூப்பரா.
2: லைட்டா புளிய கரைச்சி ஊத்தி அது ஒரு
0: சூப்பர்
2: மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ரச பவுடரை போட்டு அந்த பழைய காலத்துல
0: வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு பாட்டை கேட்டு இந்த நிகழ்ச்சியில நிறைவு செஞ்சிடலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். சூப்பருங்க, நிறைய நேயர்கள் இன்னமும் கால் பண்ணிட்டு இருக்காங்க, முழு பக்கத்துலயும் கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. சோ டைம் இல்லை, அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு சோ நிகழ்ச்சியோட நிறைவா எந்த படத்துல இருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக பாட்டு வருது. இத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறேன். அடுத்த நிகழ்ச்சி பக்தி மாலையை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மீண்டும் நான் உங்களை நீ கோர்நாள் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு நேர்ந்தீர்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி மாலைக்காக சுதாகர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. சரி, கேட்டு நேர்ந்தீர்கள் விபத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை மாலை 6:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

0: பி சுஷீலா குரலில் கண்ணதாசன், வரியில் கே வி மகாதேவன் இசையில் ஒலித்தது பாடல் ஆதி பராசக்தி திரைப்படத்திலிருந்து.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம்

0: இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: நிகழ்ச்சியில் அடுத்து திசை மாறிய பறவைகள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: வாணி ஜெயராம் குரலில், கண்ணதாசன் வரியில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது பாடல் திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

6:10:17 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: சூலமங்கலம் ராஜலட்சுமி, பி சுசீலா குரல்களில், கண்ணதாசனின் வரியில், டி கே ராமமூர்த்தி இசையில் ஒலித்தது பாடல் நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

6:16:44 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்த பாடல் மங்கள நாயகி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: பி சுஷீலா குரலில் வாலியின் வரியில் வி குமாரின் இசையில் ஒலித்தது பாடல் மங்களநாயகி திரைப்படத்திற்காக.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 21 நிமிடம் 20 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்து மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

அனுராதா ஸ்ரீராம் குரலில், வைரமுத்து வரியில், ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒலித்தது பாடல் மின்சார கனவு திரைப்படத்திற்காக. இந்த வேளை 6:25:14 நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டும் பக்தி மாலையில் நிறைவாக ஒலிக்கிறது பாடல். குலே பகவாலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நாகூர் ஹனிஃபா குழுவினர் குரல்கள் டி என் ராமயாதாஸ் வரியில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் ஒலித்தது பாடல் குலே பகவாலி திரைப்படத்திலிருந்து. 1955 வெளிவந்த குலே பகவாலி திரைப்படத்திற்காக ஒலித்தது பாடல்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி தொடர்பான விரிவான விவரங்களை அளிப்பதற்கான அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சில அம்சங்கள் தொடர்பான விரிவான விவரங்கள் இடம்பெற வேண்டியது அவசியம் என்றார். இதனால் அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடையும் என்று அவர் கூறினார். SC ST பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்று பொதுவாக கூறப்படும் நிலையில் இந்த பிரிவுகளில் உள்ள உட்பிரிவுகள் குறித்த விவரங்கள் தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் இல்லை என்றும், அதற்கான வசதியை உருவாக்கி தர வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய உறுப்பினர்கள், முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையான பலன் அளிக்காது என்று கருதுவதாக கூறினர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு

உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும் பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிமுகம் செய்தார். சட்டப்பேரவையில் இதனை அறிமுகம் செய்த அமைச்சர் உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்ட திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு

0: வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்டத்திருத்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார். வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் இன்று தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் செக்கானூர் அணியில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டத்தில் புத்த மதத்தினர் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி என்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்பவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயனடையுமாறு வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாதில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் இணை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அபாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங், விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாதில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 பாட்டுக்கு
3: இந்த வேளை

0: 6:40 இந்த மணித்துளியிலிருந்து 7 மணி வரை நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக நமக்கு வந்து புது வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும். பாட்டில் எப்போ புது வீடு வரப்போகுது, கிடச்சிருச்சு பாட்டு.

திப்பு அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பரத்வாஜினுடைய இசையில் அந்த இனிய பாடல் திருப்பதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் 101.6 கும்பகோணம் பண்பலையிலும் 100.4 வேலூர் பண்பலையிலும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.

நிகழ்ச்சியினுடைய இந்த வேளையில் நண்பர்கள் நிறைய பேர் 6 மணிலிருந்து கருத்து பதிவுகளை போட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் யார் யார் என்னென்ன போட்டிருக்கிறீங்க பக்தி மாலை நிகழ்ச்சியிலிருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் படிச்சிடலாம். பத்தொன்பது பேர் வந்து கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. அதில் முதல்ல இருந்து யார் யாரெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பேர் உங்களுக்காக. பர்வதவர்த்தினி பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். திரையசையில் வந்த பக்தி பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா ஒரு படத்தை பகிர்ந்து அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை இனிய வணக்கம். காரைக்கால்லேருந்து நிறவி என்எம் நச்சுப்பிள்ளை குடும்பத்தோடு கேட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. விச்சூர் ராஜி ராஜ்குமார் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கமலாவரதன் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்வதவதையும் ஒரு படத்தை பகிர்ந்து நம்மோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஹேமலதாவும் சூரியன் அஸ்தமனம் அந்த மறையக்கூடிய அந்த ஒரு காட்சியை நம்மக்கிட்ட எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க அவ்வளோதான். கிட்டத்தட்ட எல்லோருடைய பெயர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கக்கூடியவங்க அவ்வளோதான். ஒரே நபர் மறுபடியும் கருத்துக்களை கொடுத்துருக்கிறீங்க. ஓகே, இப்போது ஹேமலதா அவங்க ஒரு படத்தை போட்டிருந்தாங்க. சூரியன் மாலை நேரத்தில் அப்படியே பொன்னிறமாக வந்து மறையக்கூடிய அந்த காட்சியை படமாக கொடுத்துருந்தாங்க. அந்த காட்சி தான் அடுத்து நம்ம பாட்டுக்கு லீடிங்கு. என்னென்னா இந்த சூரியன் மலைப்பகுதிகளை நம்ம பார்க்கும்போது பெரும் பெரும் மலைப்பகுதி சாலையில் போகும்போது மேற்கு பக்கம் மலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மறையும் போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் பொன்னிறமாக. இப்போ அதை தான் பாட்டில் சொல்கிறாங்க. மலையில் சூரியன் விழுந்தாலும், அதான் அந்த மலைக்கு பின்னாடி வந்து சூரியன் இறங்கி போயிட்டாலுமே கூட சூரியன் மறித்து போவதில்லை, நிலவுக்கு ஒளியூட்டி தன்னை நீட்டித்து கொள்கிறதே அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா சூரியன் மறைஞ்சிட்டாலுமே கூட நமக்கு காட்சிக்கு தான் மறைந்திருக்கிறது உண்மை.

இல்லை மறையில நிலா மேலே இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வெளிச்சத்தை அங்கிட்டு அனுப்பி நான் என்ன இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிது பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. அதே தான் பாட்டுக்குள்ளே சொன்னது இந்த பாட்டுக்குள்ளேயே வருது. இந்த பாட்டு தான் அந்த பாட்டு. எந்த பாட்டு?

ஹரிஹரன் திப்பு குரல்களில் வைரமுத்து வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இதமான இசையில் சாமுராய் படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM. என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவு பாடலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாமெல்லாம் சோர்ந்து போகக்கூடிய நேரங்களில் இந்த பாட்டு இருக்கக்கூடிய கதாநாயகன் சொல்கிறாரு, சோர்ந்து போகிறதா அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை, வாடி போய் உட்காந்ததா நம்ம சரித்திரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டில் ஒரு இடத்துல சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: மனோசித்ரா குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் கரகாட்டக்காரன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:40 5:102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையம். இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைக்கானத்தில் தொடக்கமாக பாடல் வர காத்திருக்கிறது. சில நேரங்களில் பேச்சு அப்படிங்கிறது இனிமை தரக்கூடியது, சில நேரங்களில் கசப்பையும் தரக்கூடியது. ஆனால் இங்கே அதிகெல்லாம் பேச வேணாம், சீக்கிரமாக பேச்சை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சே வேணாங்க அப்படின்றாங்க. ஏன் கேட்டுருவோமா?

கே கே அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் வைரமுத்து வரியில தேவாவினுடைய இசையில் அந்த இதமான பாடல் ரெட் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM. முதல்ல ரெண்டு பாட்டு உடம்பு பற்றி வந்துச்சு. உடம்புக்கே இன்னொரு வார்த்தையும் இருக்குது, கூடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது வருது, கேட்டுருவோம்.

0: பி சுசீலா குரலில் சங்கர் கணேஷ் இணை இசையில் அந்த பாடல் ஆட்டுக்கார அலமேலு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India

0: welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 102.3 FM. 7:11 நான்கு நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைக்கானத்தில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து தூக்கம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பாயை விரிச்சு போட்டு தூங்குவோம், இல்லை சோஃபாவில் உட்காந்தனா சோஃபா, இல்லை சேரில் உட்காந்தா சேரு, சில நேரங்களில் ஏதாவது நல்ல மடி, தந்தை தாய் இப்படி ஏதாவது மடிகள் கிடைச்சா அந்த மடியில் நிம்மதியாக தூங்கும். அதே போல் இங்கேயும் ஒரு மடி இருக்கிறது. அது யாருடைய மடினா மாமனுடைய மடி. மாமனுடைய மடியில் மைனாவுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் இடம் கொடுக்குறேன், வந்து தாராளமாக தூங்கிக்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே ஹீரோ சொல்கிறாரு. வேறு என்னெல்லாம் சொல்கிறாரு கேட்டுருவோம்.

சாகுல் ஹமீது குரலில் வைரமுத்து வரையில் சௌந்தர்யனுடைய சில சிந்துநதி பூப்படத்துக்காக அந்த அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம். இனி 7:15 நிமிடத்திற்கு தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு

0: அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான தனி வழித்தடம் மூலம் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு தனி ரயில் வழித்தடங்களில் 430க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிகிள் 370 திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. ஆர்டிகிள் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதமுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். பண்டாரநாயகே சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் திரு அருணா ஜெயசேகரா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா ஆகியோர் அவரை வரவேற்றனர். சமூக வலைதளத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இலங்கை இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நெல் சாகுபடி 421 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பருப்பு சாகுபடி 117 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் 181 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் எண்ணெய் விதைகள் 191 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி 58 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை மூலம் கடந்த 15 மாதங்களில் 5,000 கோடி ரூபாய் இணையதள மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிதி மோசடி தடுப்பு திட்டம் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி முதல் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் நிதி மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறையின் நடவடிக்கைகள் மூலம் நிதி மோசடியிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம், உரம் மற்றும் சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு கார்பன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கார்பன் கடன் வர்த்தக திட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்த பிரிட்டன், ஏற்கனவே இந்தியாவில் கார்பன் வரி செலுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு மீண்டும் வரி

0: செலுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பாக இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்களுக்கு இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என மை பாரத்தின் தமிழக இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த நிகழ்வின் மூன்றாம் பதிப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
1: பிஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல், பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். 2 கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன் எழுதி mybharat.government.in பதிவு செய்ய வேண்டும். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு 4 கட்டமாக மாநில அளவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சோ அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலிருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள்.
0: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் நாடு முழுவதும் 59 கோடி மக்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 லட்சம் பேர் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிரதம் மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கி கணக்கு திட்டம் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபே கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நாட்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஒரு ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது.
0: பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞர்கள் இமாம் மசாரி, ஹதி அலி ஆகியோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பிரணாய் ஷெட்டிகரை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் துலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக கிழக்கு மண்டல அணி முதல் இன்னிங்ஸில் 708 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பென் சாருஹோனை வென்றார். இந்தோனேஷியாவின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அஸ்வின் ராயன் சர்மாவை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரத்தியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: Yes, who is it?
4: Don. 102.3 பாட்டுக்கு Don.
5: இந்த வேளை 7:25 20 நொடி திரைக்கானத்தில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஒலிக்கிறது. சில விஷயங்களை நம்ம பிரிக்க

புரிஞ்சிக்கவே முடியாது. பிரித்தாலும் பொருளே இருக்காது, அர்த்தமே இருக்காது, புரிஞ்சிக்கவே முடியாது, கஷ்டம். அதே போல் தான் இங்கேயும். இப்போ ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோவில் சவுண்டு ஒலியை நீக்கிவிட்டால் வெறும் ஒலிக்கு பெருசாக அர்த்தம் இருக்காது. ஓகே பார்க்கலாம், ஆனால் புரிஞ்சிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதை தான் பாட்டுக்குள்ளேயும் சொல்கிறாங்க, சில விஷயங்களை பிரிக்கக்கூடாது, பிரிஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜிவி பிரகாஷ், அப்புறம் பாம்பே சாரதா, இவங்களுடைய குரல்களில் வைரமுத்து வரியில் ஏஆர் ரஹ்மானினுடைய இதமான இசையில் பாம்பே படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு பிடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள ஞானமணி ஐயா அவர்களுக்கு

0: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம பூமியின் பரப்பளவில் மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர் தான். நம்மை சுத்தி இவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் பெரும்பாலும் பயன்படுத்த முடியாத தரமில்லாத தண்ணீர் தான் அது, அதாவது உப்பு தண்ணீர். நாம் பயன்படுத்தக்கூடிய நன்னீரின் அளவு வெறும் 2.5% மட்டுமே. இதை நமது முன்னோர் நல்லபடியாக உணர்ந்து சிக்கனமாக பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் ஊரை சுற்றி எங்கேயாவது ஓர் ஓடை அல்லது நதி ஓடும். வருடம் முழுக்க தண்ணி ஓடக்கூடிய வற்றாத ஜீவநதியாக அது இருக்க வாய்ப்பில்லை. அப்போது கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் வத்தி போயிருக்கும். அப்போ தண்ணீருக்கு என்ன பண்ணுறது, ஊத்துக்குழி வெட்டி தண்ணி ஊற மொண்டுகிட்டு வருவாங்க. ஊத்து தண்ணி அவ்வளவு நல்லா இருக்கும். 1 குடம் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கே அவ்வளவு நேரம் பிடிக்கும். நாம் பயன்படுத்தும் தண்ணியை, குடிக்கிற தண்ணி, சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை ஆங்கிலத்தில் பாட்டபுள் வாட்டர்ம்பாங்க. அந்த பாட்டபுள் வாட்டர் அளவு 2.5% தான் இருக்குது. இதை உணர்ந்திருந்தனர் நமது முன்னோர். ஊருக்கு நல்லது செய்வோம் என்ற நல்லெண்ணத்தில் மன்னன் முதல் நாட்டின் கடைகோடி மனிதன் வரை நீரை சேமிக்க தங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். அதனால தான் ஏரி, குளங்கள், ஊருணிகள், கண்மாய்கள்லாம் பெருகின. ஞானமணி ஐயா, வீடுதோறும் கிணறு இருந்த காலம் உண்டு. கிணத்துல வாளிய போட்டு தண்ணி இறைச்சி பயன்படுத்தும் போது அதன் அருமை தெரிந்தது. தண்ணிய பார்த்து சிக்கனமா மக்கள் பயன்படுத்தினாங்க. தண்ணீரை வீணாக்க கூடாது என்ற உணர்வும் இருந்தது. அதுக்கப்புறம் அடிபம்ப் என்ற ஒன்று வந்தது. அதில் மூச்சிறைக்க அடித்து தண்ணீர் எடுத்தவர்கள் தேவைக்கு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தியதே கிடையாது. போர்வெல், ஆழ்குழாய் கிணறு என்ற ஒன்று வந்த பிறகுதான் நீர் சேமிப்பின் முக்கியத்துவம் பற்றிய தெளிவை நாம் இழந்துட்டோம். எங்கே இருக்குது தண்ணி, எவ்வளவு ஆழத்தில் இருக்குது, எப்படி வருது, எவ்வளவு தண்ணீர் ஒரு நாளைக்கு ஒரு தலைக்கு தேவைப்படுது என்ற கணக்கு வழக்கு இல்லாமல் போச்சு. சௌகரியத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இப்போ தண்ணீர் இல்லைன்னு சிரமப்படுறோம். இயற்கை நமக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய கொடையே மழை தான். மழை பெய்யும் போது அதை முறையாக சேமிக்க அரசின் வற்புறுத்தல் நமக்கு தேவைப்பட்டது. அதையும் காலம் போக போக மறந்துட்டோம். இன்னொரு புறம் வரைமுறையற்ற கட்டுமானங்கள், மழை நீரை பூமிக்கு அனுப்பாத வகையில் கான்கிரீட் சாலைகள், நடைபாதைகள், இப்படி நமக்குள்ள கட்டுப்பாடே இல்லாமல் போனதுனால நிலத்தடி நீர் இப்போ காணல் நீராயிடுச்சு. முன்பெல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருக்காது, ஓரளவுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைச்சிரும். பெய்யும் மழை நீரும் பூமிக்குள்ள போகும் வகையில் தான் நடைபாதைகள்லாம் இருக்கும். இப்போ பாதைகள், சாலைகள் எல்லாத்தையும் தார் கொண்டு பூசுறோம் அல்லது சிமெண்ட் சாலைகளாக மாத்துறோம். அங்கங்க பெய்யும் மழை நீர் அப்படியே பூமிக்குள்ள இறங்கணும். ஞானமணி ஐயா, ஒரு 2 பருவம் அல்லது 2 வருஷம் பருவமழை பொய்த்ததுன்னா மழை நீர் சேமிப்பு பற்றி பேசுவதும் அதுக்கப்புறம் அதை மறக்கிறதும் நமது வாடிக்கையாயிடுச்சு. ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீடு மழைநீர் சேமிப்பு அமைப்பு இருந்தால் தான் அந்த வீடுகளை கட்ட அனுமதியை வழங்குவாங்க. இப்போது அது பெயரளவில் தான் இருக்குது. ஒவ்வொன்றையும் அரசாங்கத்துக்காக நாம் செய்யக்கூடாது, நமக்காக, நமது சந்ததியினருக்காக செய்யணும். அதே போல் ஆறு, குளங்கள், ஏரிகளில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. ஏன், நகர்ப்புறங்களில் நடுநாயகமாக இருக்கும் குளங்களை மண்ணு போட்டு மூடி வேறு ஏதாவது பொது பயன்பாட்டுக்கு கூட கொண்டு வந்திருக்கோம். புதுசாக நீர்நிலைகளை உருவாக்கலைனாலும் இருக்கும் ஏரி குளங்களை பாதுகாக்க வேண்டாமா? அப்பப்போ சுத்தம் பண்ணி தூர்வாரி அதன் முழு அளவில் நீரை தேக்க நம்மாலான நற்செயல்களை செய்யணும் இல்லையா? பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, தண்ணீர் விஷயத்திலும் சேமிப்பது தான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நீரின்றி அமையாது உலகு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இந்த வேளை 7:35 இந்த மணித்துளிலிருந்து 7:55 வரை நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைகிறோம்.

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 7:50 வாக்கில் வந்து எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே உங்க நீங்கள் கண்டுபிடிச்சா கூட, ஒருவேளை

0: இருக்கு இல்லை டாப்பாக போட்டுருக்கா தட்டி பார்ப்போம். ஒருவேளை ஆள் இல்லைன்னா சரி பக்கத்தில் விசாரிப்போம் இப்படி தானே பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகிறாங்க, சொர்க்கத்தில் போய் ஒரு கதவை தட்டு அப்படின்றாங்க. ஏன் தட்டுறாங்க கேட்டுருவோம்.
1: குட்டிக்கு துட்டு ஒட்டியா இருக்கும் உனக்கு.

கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் எந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு பாட்டு தான் வந்திருக்குது, அடுத்த பாட்டு உங்களுக்காக வரப்போகுது. அதை வச்சு ஓரளவு கண்டுபிடிக்க முடியும்னா முடியும். இங்கே ஒரு மலர் இருக்குது, அதுவும் எந்த மாதிரி மலர் அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சிங்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரியில் பாலபாரதியினுடைய இசையில் அந்த பாடல் அமராவதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரதி

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இணைந்திருங்கள் நீங்கள். ஏழு மணி 7:49 16 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் எந்த பாதையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்கள் போடலாம். நீங்கள் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க, யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக,
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: ஏழு மணி 51 நிமிடம், 8 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டு

கிட்டும். இன்னும் வந்து மிஞ்சி போனால் ஒரே ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நண்பர்கள் யார் யாரெல்லாம் கருத்து பதிவுகளை போட்டு சரியாக சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்து அதாவது ஆசை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதன் ராஜேஸ்வரி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சூளை ரீஜா மனோகரன் பாட்டும் பயணம் நிகழ்ச்சி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பர்வதவர்தினி வாழ்த்துகள், புத்தம் புது மலர் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் மாதவரன் வீரராகவன் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மை சுற்றி அதில் வந்தது நன்மையின் வெற்றி, மடல் மாணிக்கம் மனதில் ஒரு நவரத்னம் அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றி ரசித்து போட்டிருக்கிறாங்க. ஹேமலதா வந்து அப்படியே ஒரு மூணு கை இருக்குது, மூணுமே அப்படியே ரோசா பூ அப்படியே தூவி தூவி போடுது அப்படி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதவரம் வீரராகவன் பாட்டும் பயணமும் இணைந்து பாடல்கள் அதனை கேட்பது நெகிழ்ச்சி, பதிவினை படிப்பது நன்று, அதனை பகிர்வதில் நெஞ்சு நிலைக்கும் நின்று ஓகே ஊன்னு முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் தசரதன் டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீரமைக்கப்பட்ட உடல் நரம்புகளின் உன்னத இசைமயக்கம் ஆத்தாடி என்ன உடம்பு அருமை சார் அப்படின்னு சொல்லி முன்னே வந்துச்சுல்ல அதை சொல்லியிருக்காங்க. ஆரணி சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூளை ரீஜா மனோகரன் திரைகானம் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாருமே முன்னே வந்த பாடல்கள் தான் சொல்லியிருக்கீங்க. நாளுக்கு நாள் விவித் பாரதி நிகழ்ச்சிகள் விண்ணை அதிர வைக்கும் அளவில் சிறப்பாக இருப்பது அனைவராலும் பாராட்டப்படுவதாக உள்ளது, வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் நகர் தீனா ஸ்ரீ புகழனி சொல்லியிருக்காங்க. செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா அவங்க வந்து இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா எல்லாமே சிறப்பாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்க வந்து பண்பலை 102.3 இனிய மாலை வணக்கம், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துகள் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோமங்கலம் சடகோபன் அவங்க வந்து வித் பாரதி தமிழ் வழங்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். பூந்தண்டலம் சங்கரநாராயணன் ஹேமலதா இவங்களும் வந்து பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு இருக்காங்க. புதுகேசவரம் வஜ்ரவேலு வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாருடைய பேர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவை எட்டிவிட்டோம். என்னென்ன பாதையில் பாடல்கள் போச்சு அப்படின்னா, எல்லா வார்த்தையிலுமே புது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஏன்னா வரும்போது புது கார் ஒருத்தர் ரிப்பன் வெட்டி கட்டி அப்படியே ஓட்டிட்டு போனார். அதை பார்த்த உடனே புதுசாக அதான் செய்யலான்னு தோணுச்சு, அதான் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு புது மெட்ரோ ரயில் வருது, அவர் கார் வாங்கிட்டு போனார், உங்களுக்கு ரயில் வருது.

0: விக்ரம் கீர்த்தி சுரேஷ் குரல்கள் தேவி சி பிரசாத் அவங்க எழுதி இசையமைத்த அந்த அட்டகாசமான பாடல் சாமி ஸ்கொயர் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும் 8 மணிக்கு நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆர்ஜன் நாகராஜ் வந்து ஆர்வத்தோடு காத்துட்ருக்காரு. இப்போது இந்த வேளை 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது.

0: நாலாவது வகை என்னன்னா ஆக்கம் தரும் செயல்களை செய்யறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மறுக்கை நான்கே அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்கறதில்ல. மதினம் சாலா மறுக்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார், புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சி போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க. கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின மூவடி முப்பதுங்கிற நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். இத்தோடு நான் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு அழகான நல்ல அழகான தருணத்தில் சந்திக்கலாம். இனி நீங்கள் 8 மணிக்கு வந்து நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி ஆர்ஜே நாகராஜ் கூட சந்தோஷமாக கேட்கலாம்.
2: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க. 102.3 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி ஆயாச்சு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: நீ கோரினால்
1: எட்டு மணி ஒரு நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி நம்ம விவாதிக்க போறோம்?

0: போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது என்னென்னா, இவ்வளோ அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நிலம் தேவைப்படும், அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமாக வேறுபடும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு நிலம் தேவைப்படும் நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற அந்த அளவு நிலம் கிடைச்சா, உங்கள் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னெடுப்பினோடு 2952 08 53 என்ற எண்ணில் நீங்கள் மற்றொரு எண் 044 என்ற முன்னெடுப்பினோடு 2838 98 71 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். முகநூல் பக்கத்திலையும் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கு உங்களை கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் ரெட்டி சேர்ந்த ஹயத் பாஷா ஜெய்பனி சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார்.
1: நிகழ்ச்சியில நல்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க.
0: சொல்லுங்க சார்.
1: எவ்வளவு இடம் வேணும்னு கேக்குறீங்க? கடைசியில நமக்கு 6 அடி நிலம் தான் சொந்தம். ஆனா இருந்தாலும் வந்து நமக்கு இப்ப அதாவது போதும் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு அந்த எண்ணமே எப்பவுமே வராது, சாப்பாடு ஒண்ணு தவிர. அதனால எனக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது நல்லா பயிர் போன எனக்கு ஆசை தான் சார். எனக்கு கிராமத்துல தான் நான் பொண்ணு எடுத்தேன். அப்ப போய் பாக்கும்போது பல பச்சை பசையில இருக்கும் அந்த ஏரியாவெல்லாம். அது மாதிரி ஒரு 5 ஏக்கர் இருந்து நான் ஆளுங்களை எல்லாம் வச்சு நல்லா வேலை வாங்கி நல்லா பயிர் பண்ணி அரிசி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். எனக்கு
0: வயல் அப்படியே பச்சை பசேல் இருக்கிற வயல்ல வந்து பயிரிட்டு அதை நீங்க இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க.
1: ஆமா சார், நல்லா செய்யணும் சார். ஏன்னா ஆளுங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தா மாதிரி இருக்கும், மக்களுக்கும் ஒரு உணவு கொடுத்தா மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்ப வந்து காலக்கட்டம் வந்து அழிஞ்சிட்டே வருது இந்த பயிர் செய்யறதெல்லாம்.
0: இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணுவீங்க, 5 ஏக்கர் வச்சு 5 ஏக்கர்லயும் பயிரா வச்சிருவீங்க, போகமும் வைப்பீங்க.
1: ஆமா சார்.
0: மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி.
0: ஸோ முதல் நேயரே, அவருக்கு புண்டு எவ்வளோன்னா 5 ஏக்கர் வேணுமாங்க. 5 ஏக்கர்லையும் பச்சை பசேல்னு பயிர் வைப்பாராம். சரிங்க, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
2: நான் திருப்பாச்சிரிலிருந்து எட்டயபுரம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா. முதல்ல 9 கிடைச்சி கட்டு எனக்கு கிடைக்கல, முதல்ல நிகழ்ச்சியில்.
0: சரிங்க ஐயா.
2: மதுரை
0: என்ன
2: பழம் இருக்கோ அத்தனை பழம் விளைவிக்கணும். அத வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதாவது விக்கிரமோ இல்லையோ தீவிரவாதிகள் கொடுக்கணும். அது என்ன ஆசை?
0: சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி.
2: வாய்ப்பு நன்றி.
0: வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
3: திருவள்ளூர் மாவட்டம் லஞ்சி பக்கம் கோபாலகிருஷ்ணன் சார்.
0: கோபாலகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார்.
3: சார், நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து வீடை வந்து வாங்கி போட்டேன் லஞ்சி மாவட்டம். எனக்கு ஒரு ஆசை.
0: 2 கிரவுண்ட் நிலம் வாங்கி அந்த பயிர் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
3: ஆமா ஆமா. வாழைத்தோப்பு எல்லாம் வச்சு ஆசைப்படுறேன்.
0: இந்த பக்கம் தென்னந்தோப்பு, இந்த பக்கம் வாழைத்தோப்பு, நடுவுல மாந்தோப்பு, பெருசா போதே.
3: ஆமா ஆமா.
0: மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பாத்தீங்களாங்க, அவருக்கு 2 கிரவுண்ட் இடம் வாங்கி அதுல தென்னந்தோப்பு மாந்தோப்பு எல்லா தோப்பும் வச்சிருவாரு போல இது. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
4: ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா,
0: நலமா இருக்கேன் ஐயா.
4: ஐயா, எனக்கு வந்து ஐயா 2 ஏக்கர் தான் போறீங்க.
0: 2 ஏக்கரே போதும்.
4: 2 ஏக்கர் மட்டும் போடுங்க. என்னன்னாக்கா, ஒரு ஏக்கர்ல வந்து அதாவது இந்த பருத்தி 1 ஏக்கர்லயும் இந்த 1 ஏக்கர்ல வந்து சாப்பாட்டுக்கான ஒரு இது, அது வந்து நிரந்தரமா இருந்தா அதே போறோம்.
0: 1 ஏக்கர்ல நெல் பயிரா வச்சிருவீங்க? 1 ஏக்கர் நெல் பயிர், 1 ஏக்கர் பருத்தி.
4: ஆமாங்க, அதை போட்டு பருத்தி மட்டும் எடுத்து 1 ஏக்கர்ல வந்து கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணிட்டு அது செலவுக்கு மட்டும் போறோங்க ஐயா. அந்த இது எங்களுக்கு

0: வந்து மனசுக்கு ஒரு பெரிய ஒரு இது. சும்மா 4 ஏக்கர் 5 ஏக்கருங்க இதெல்லாம் வேணாங்கய்யா.
1: ஓகேய்யா, 2 ஏக்கரே போதும் அப்படின்ட்டீங்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 2 ஏக்கர் போயிட்டு இருக்காங்க, அடுத்த நேர் எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அப்பதான் பேசுறேன்.
1: சூப்பர்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்?
2: நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன், கொட்டையூர்.
1: பெயர்?
2: பெயர் சத்யபிரியா.
1: சத்யபிரியாமா, சத்யபிரியாமா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
1: தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, எல்லா தோப்பையும் போட்டு பார்த்தனும் நிலம் வாங்குறதுல. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து? இணைப்பில் இருக்கீங்க? சொல்லுங்க சார், இணைப்பில் இருக்கீங்க.
3: அரியலூர் மாவட்டம் வாழைக்குறிச்சி.
1: அரியலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் வேணுங்க, இருக்குங்க. அதுல தோட்டப்பயிரு, மரம் இதெல்லாம் வளர்க்குது, வளர்த்துட்டு இருக்கேங்க. அது இருந்தா போறேன் எனக்கு.
1: அந்த 2 ஏக்கரே போதுன்றீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஏக்கர்லாம் வேண்டான்றீங்க?
3: வேண்டாங்க, இந்த காலப்போக்கு வேணும், ஆள் சம்பளம் அதிகமா இருக்கு.
1: அதை மெயின்டைன் பண்ண முடியலப்பா அப்படின்றீங்க. சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் இங்கிருந்து?
4: தஞ்சாவூர் மாவட்டம் அரசு கிராமம் தர்ஷினி பேசுறேன் சார்.
1: தர்ஷினி மேடம், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு நிலம் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: எனக்கு 2 ஏக்கர் நிலம் சார் தேவை சார்.
1: 2 ஏக்கர் நிலம் போதுமா உங்களுக்கு?
4: போதும் சார்.
1: அதுல என்ன பண்ணுவீங்க? 2 ஏக்கரை
4: விவசாயம் செய்வேன் சார். மண் பரிசோதனை செய்து அதுக்கு எந்த காய்கறி ஏற்றதோ அதை செய்வேன் சார்.
1: மண்ணுக்கு ஏற்ற காய்கறியை பயிரிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி.
4: ஆமா சார், இயற்கை உரங்கள் மட்டும் போட்டு ரசாயன உரங்கள் தவிர்த்து செய்வேன் சார்.
1: மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார்.
1: பார்த்தீங்களாங்க, 2 ஏக்கர் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 ஏக்கர்லேயே வந்து சிலர்லாம் தோப்பாக மரமாக வைப்பேன் அப்படின்றாங்க, சிலர்லாம் பயிர் வைப்பேன் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் புது நேயர்களுக்காக 0444 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2952-02-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 0444 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2838-98-71 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயராம் பேசுறேன்.
1: ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேன். ஒரு ஆளுக்கு நிலம் எவ்வளவு வாங்கும் அதுதான் தலைப்புங்க ஐயா.
1: ஆமாய்யா, ஒரு அதாவது உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேணும் அப்படின்னு, ஒரு தனி மனுஷனுக்கு எவ்வளவு நிலம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த நிலம் உங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னா அதுல என்னென்ன பயிர் எல்லாம் பண்ணுவீங்க? அது என்ன பண்ணுவீங்க? வீடு கட்டுவீங்களா, இல்ல பயிர் வைப்பீங்களா, இல்ல என்ன பண்ணுவீங்க?
5: ஐயா நான் சொல்றது எனக்கு என்னன்னா, 1 ஏக்கர் தான் போதும் அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு. ஏன்னு சொன்னா நிறைய பேர் நிலம் இல்லாத ஏராளமா பேர் இருக்காங்க. அதனால ஐயா
1: அதுதான் சொல்லுங்க ஐயா, 1 ஏக்கர் இருந்தாலே போதும் அப்படின்றீங்க. நிலம் இல்லாத நிறைய மனிதர்கள் இருக்காங்க.
5: ஒரு மனிதனுக்கு 1 ஏக்கர் இருந்தாவே அதுவே போதும், அதிகமா ஆசைப்படக்கூடாது. அந்த 1 ஏக்கரை பொறுமையா செஞ்சு அது தேவையானதை நான் பயிர் பண்ணிக்கணும், அப்படிதான் என் நினைப்பது ஐயா.
1: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்க ஐயா.
1: நிகழ்ச்சியில் இனி கூட அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: சார் வணக்கம். சார்
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: அவனி அப்புறம் சி சுப்பிரமணியம் சார்.
1: சுப்பிரமணியம் சார், தலைப்பு கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார், எவ்வளோ நிலம் வேணும்னு கேட்டிருந்தீங்க.
1: எவ்வளோ நிலம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
6: 1 ஏக்கர் நிலம் இருக்கு எனக்கு. அதில் வந்து முல்லை கனகாம்பரம்லாம் சாகுபடி பண்ணி அதை நேரடியாக நான் கொள்முதல் பண்ணி விற்று நின்றேன்.

0: சார் நானே கட்டி அதை எத்தனை 10 ரூபா விற்போம் சார். அதை
1: நீங்களே பூவை விளைவிச்சு பூவை கட்டி கொண்டு போய் அதை சேல்ஸும் பண்ணியிருக்கீங்க.
0: விற்றுந்தான், ஆனால் இப்போ லேபர் பற்றாக்குறையினால அதை பண்ண முடியல.
1: பண்ண முடியல, அதனால நிலம் வந்து 1 ஏக்கரே போதுன்றீங்க.
0: ஆமாம், 4-5 தென்னை மரம் இது சார் போதும் சார். அதுவே
1: போதும் சார், 4-5 தென்னை மரம் இருக்குது, பூ இருக்குது, அதை பூவை கட்டி விற்று அதுவும் போதும் சார் அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். பண்ணிங்களாங்க, நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, ப்ராக்டிக்கலாக அவங்களும் அந்த இதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் போதும்ப்பா அப்படின்றவங்களும் இருக்காங்க, 5 ஏக்கர் வேணும் அப்படின்றாங்க. அவங்களுடைய எண்ணங்கள், ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று சொல்லலாம். சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் நேர்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேஜே யேசுதாஸ் சுஜாதா பாடலை பாடியிருக்காங்க. பழனி பாரதியோட வரிகளில் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்திருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தட்டுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே, ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்ற

0: ஒரு பட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: Hundred two point three.

0: 8:17 ஆகிட்டுருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நிலம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த நிலம் உங்களுக்கு கிடைச்சா அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு போம். வணக்கம் வீத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ கும்பகோணம், மீனாட்சி பேசுகிறேன் சார்.
0: மீனாட்சி அம்மா, தலைப்பு கேட்டிங்களா? நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? தோட்டப்பயிரா பண்ணுவீங்க? ஒரு ஏக்கர் ஃபுல்லா பயிர் வச்சுட்டு ஒரு ஏக்கர் தோட்டப்பயிரா போட்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சியமா நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலை சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா சார்.
0: உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேணும் அப்படி, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நிலம் வேணும் அப்படின்றது உங்களுடைய கருத்து என்ன? அதுல
2: சார் 2 ஏக்கர் இருந்தா 1 ஏக்கர்ல விவசாயம் பண்ணுவோம், 1 ஏக்கர்ல கோழி பண்ணா மீன் வளர்ப்பு தொட்டி வச்சு அதே மாதிரி டெவலப் பண்ணிடும் முன்னுக்கு வந்துடும்.
0: சூப்பர். 1 ஏக்கரை அப்படியே இது பண்ணி பயிராக வச்சுப்பீங்க. 1 ஏக்கரில் வந்து பண்ணை தொழிலா, கோழி மீன் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுவீங்க.
2: ஆமாம் சார்.
0: மகிழ்ச்சி சார், சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி சார். நன்றி நன்றி.
0: சூப்பருங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், தலைப்பு கேட்டிங்களா?
3: நல்லா இருக்கேன்.
0: நலமா இருக்கேன் சார்.
3: சார், இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எனக்கு 1 ஏக்கரா கிடைச்சா போறேன் சார். அதுவே நல்லா விளையிற நிலமா இருந்தால் 35-40 மூட்டை தானியம் நெல் அறக்கலாம் சார். இப்ப 4 ஏக்கரா 5 வைக்கிறோமா, இப்ப ஆள் இல்ல சார், ஆள் கிடையாது சார். எல்லாம் இப்ப கம்பெனி கம்பெனின்னு வேலைக்கு போயிடுறாங்க. கழனி வேலைன்னு கேட்டா இப்ப 1 ஏக்கர் இருந்தா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே போய் பாக்கலாம்.
0: சொந்த உழைப்புலயே நீங்க அந்த நிலத்தை பார்த்து பண்றீங்க.
3: ஆமா, 1 ஏக்கரா இருந்தாலே அதுவே ரொம்ப கஷ்டம் தான் சார் இந்த காலகட்டத்தில் வந்து.
0: சரிங்க சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பங்கெடுத்து வாழ்த்துக்கள் சார்.
3: தேங்க்யூ சார். நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்.
4: எனக்கு வந்து மினிமம் 1-2 ஏக்கர் சார், மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவுனா இருக்கும். அதுல வந்து பம்ப் செட்டு, இப்ப இபி கனெக்ஷனோட சார் அது இருந்ததுனாக்கா, அதுல என் ஃபேமிலியோட ஒரு வீடு கட்டிட்டு அன்றாட டெய்லி நான் சாப்பிடறதுக்கு எனக்கு உணவுக்கு என்ன என்ன வேணுமோ, வெஜிடபிள்ஸ், பழங்க, காய்கறிகள், அந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்களை விளைவிச்சு நாங்களே சாப்பிட்டு
0: தன்னிறைவா வாழ்வேன் அப்படின்றீங்க. நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி காய்கறிகள், கீரைகள், பழங்கள், என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் சுத்தி அந்த வீட்டு பக்கத்திலேயே அப்படியே சுத்தி நட்டு விட்டுட்டு அதுல இருந்து நம்ம அப்படியே

0: எடுத்துப்போம்.
1: கடைக்கு போய் எதுவுமே வாங்காம நம்ம சாப்பிடறதுக்கு நம்ம என்னென்னலாம் விளைவிக்க முடியுமோ, நம்ம நம்ம டெய்லி சாப்பிடறதுக்கு என்ன அத்தியாவசியமான பொருட்களை
0: தற்சார்போடு தற்சார்பை நோக்கி அப்படி ஒரு பயணம் தொடங்குவேன்றீங்க. மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் வணக்கம். விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய
0: அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஐயா தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டதார் அதாவது பாரதியார் பண்ண மாதிரி
0: காணி நிலம் வேண்டுமடி பராசக்தி அப்படின்றீங்களா?
3: காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும்
0: சூப்பர். தென்னை மரம், கேணி, அது எல்லாமே இருக்கும். சூப்பர். உங்களுக்கு மகிழ்ச்சி. இணைப்புல ஏதோ சரியா இல்லை. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: நள்ளிரவு வணக்கங்கள் நாகராஜரே. நலம் நலமறையாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நலமா இருக்கேன் ஐயா. காணி
4: நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று பாரதியார் படிச்சாரு. அப்புறம் கண்ணதாசன் படிச்சாரு ஆடி அடங்கும் வாழ்க்கையில ஆறு நிலமே சொந்தமடான்னு படிச்சாரு. இருந்தாலும் ஆசை யாரைத்தான் விட்டது. நான் உங்களுடைய கூற்றுப்படி அதாவது ஒரு 5 சென்ட் எங்க மாவட்டத்துல சென்ட் தான் சொல்லுவோம், அங்க கிரவுண்ட் சொல்லுவாங்க, 5 சென்ட் இடத்துல நவீன வசதியுடன் வீடு வாசல் எல்லாமே இருக்குது. கார் ஓடுறதுக்கே டூ வீலர் ஓட்டுக்கலாம் இடம் இருக்கிறது. இப்ப நீங்க சொல்ற அந்த தலைப்பு கேட்டமால் எனக்கு 5 கிரவுண்ட் பூமி கிடைச்சுன்னா மத்தியில் ஒரு சின்ன ரூம் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், பசங்க வந்தா போனா கெஸ்ட் ரூம் மாதிரி தங்குறதுக்கும் போட்டுண்டு. மின் பக்கம் வந்து அதாவது பூ பூத்த நந்தவனம் ஆர்கானிக், நிறைய பூக்கள் பூத்து குலுங்கணும், மனமுள்ள பூக்கள் வண்ணமுள்ள பூக்கள்லாம் ஃப்ரெண்ட்ல பூக்கணும். பின்பக்கம் வந்து மா பலா வாழை முக்கனிகள் இருக்க வேண்டும். அப்புறம் கிழங்கு வகைகள், வீட்டுக்கு தேவையான காய்கறி வகைகள் அனைத்தையும் பயிரிட்டு அதை பராமரித்து கொண்டு வாழ்நாளை ஓட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை மனதில் இருந்தது. நீங்க இப்ப தலைப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்பப்பா லிஸ்ட் அப்படியே பெருசா போயிட்டு இருக்கே. 5 கிரவுண்ட்ல எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா?
4: அந்த பூம பழம் காயெல்லாம் கொஞ்சம் தான் சொன்னேன், இன்னும் அடுத்த தடவை பேசும்போது சொல்றேன்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இனியுடைய அடுத்த நேயர் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
5: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
5: இல்ல, நானே வேற நம்பர்.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
6: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
6: கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: உங்க பேர் அம்மா?
6: மாரியம்மாள்.
0: மாரியம்மாள், தலைப்பு கேட்டீங்களாம்மா?
6: கேட்டங்க சார்.
0: உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு நிலம் இருக்கணும் அப்படின்னு நீங்க எவ்வளவு நிலம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
6: எங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஏக்கர் இருக்கு சார்.
0: அதையே செய்ய முடியலப்பா, அதனால எனக்கு நிலமே வேண்டாப்பா, அந்த ஒரு ஏக்கரே போதும் அப்படின்றீங்களா?
6: அங்க விதை விதைச்சோம், அது மயிலு பண்ணி எல்லாம் மேஞ்சிட்டு போயிட்டு சார், நாங்க பக்கத்துல இல்ல.
0: சரி அம்மா, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு நிலம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை அதாவது ஒரு எண்ணம் இருக்கும், இந்த மாதிரி இது இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு. அதாவது உங்களுடைய எண்ணம் வந்து என்ன, 1 ஏக்கர் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 1 ஏக்கர் உங்களை ஆல்ரெடி இருக்குன்றீங்க.
6: அது இருக்கு சார், அது போதும் சார் எனக்கு, அதுக்கு மேலாம் வேண்டாம்.
0: போதும்பா, 1 ஏக்கரே போதும்பா, அதையே நான் நல்லா பண்றேன் அப்படின்றீங்க.
6: வணக்கம்
0: விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் வட்டம்.
0: சரிங்க ஐயா.
7: நாச்சர்கோவில் அருகில் உள்ள 65 கோவனூர் கே கார்த்திக் பேசுறேன்.
0: கார்த்திக் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
7: கேட்டேங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. உங்களுடைய இதுபடி ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ நிலம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, எவ்வளோ நிலம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
7: அவங்கள வசதியை பொறுத்தவரை இருக்குப்பா.

0: அது ஓகே, என் வசதியை பொறுத்திருக்க. பொதுவாக இப்போ வசதின்றது ஓகே, எண்ணம் எண்ணத்துக்கு ஒரு இது இல்லைல்ல. எனக்கு நான் ஒரு 100 ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லலாம், 5 ஏக்கர் வேணும் சொல்லலாம், 1 ஏக்கர் வேணும் சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு
1: என் தகுதிக்கு 1 ஏக்கர் போதும். இங்கே
0: 1 ஏக்கர் போதும் அப்படின்னு, அந்த 1 ஏக்கரில் என்ன பண்ணுவீங்க?
1: எங்கள் ஊர் மண்ணு வந்து நெல், பருத்தி, உளுந்து
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: ஒரே ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க ஐயா.
1: நாங்க உங்க நிகழ்ச்சியை நாங்க கேட்டுட்டு இருக்கோம். 101.6 கும்பகோணம் பண்பு.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் ஐயா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: கண்ணன்
0: சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: எங்களுக்கு ஒரு அரை கிரவுண்ட்ல இருந்தாலே போதும்ன்ற சூழ்நிலை நாங்க
0: இருக்கோம். நகரத்துல வந்து உங்களுக்கு அரை கிரவுண்ட் நல்லா இருந்தா போதும், நல்லா வீடு கட்டி அதுல பார்க்கிங்கோட நல்லா
2: காத்தோட்டம் இல்லாம ஒரு இது இல்லாம வாழ்க்கை வாழ்றேன்.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் சார். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. நிறைய நேரம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, மொபைல் பக்கத்துலேயும் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம் நிகழ்ச்சியில். எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நெஞ்சினிலே படத்துலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிஹரன், சாதனா சர்க்கம், தேவாவோட இசையில பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 044-295-2853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: 8:35 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நிலம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அளவு நிலம் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: ஹலோ சார், சரவணன்.
0: சரவணன் சார், எங்கிருந்து சார் பேசுறீங்க?
1: கும்பகோணம்.
0: கும்பகோணம். தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார்.
0: உங்களுக்கு, உங்களுடைய பார்வையில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நிலம் தேவைன்னு நினைக்கிறீங்க? ஐயா, இணைப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு
1: நினைக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, உங்களுடைய தொலைபேசியில இது வந்து டவர் ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன்.

0: நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சார், அரக்கோணத்துல இருந்து பூவிழா பேசுறேங்க சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு 50 சென்ட் இருக்கிறதே கஷ்டம் சார். 50 சென்ட் இருந்தா

0: சென்டே போதும்னு சொல்றீங்க. மகிழ்ச்சியமான நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனி கூட அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
1: அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா.
1: நிலம் இருக்கு சார்.
0: சரிங்க ஐயா.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஆதி சுப்பிரமணியம்.
0: சரிங்க ஐயா.
1: ஒரு ஏக்கரை பருத்தி, ஒரு ஏக்கரை மலை கொட்டை, கலக்கொட்டை.
0: ஒரு ஏக்கர்ல பருத்தி, ஒரு ஏக்கர்ல மலாட்டை.
1: ஒரு பயிர் செய்யுது சார்.
0: அதுவே போதுன்றீங்க?
1: அதே போதும் சார், அவ்வளவுதான். அதுக்கே ஆள் கிடைக்கல சார. பற்றாக்குறை.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி சார்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: திருநெல்வேலூர் கணபதி சார்.
0: கணபதி சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார். உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருந்தா உங்களுக்கு வசதியா போதும்னு சொல்றீங்க?
0: ஆமாம், உங்களுடைய பார்வையில் ஒரு மனுஷனுக்கு இத்தனை ஏக்கர் நல்லா இருக்கணும், இல்லை இத்தனை சென்ட் நல்லா இருக்கணும், இல்லை இத்தனை சதுர அடி நல்லா இருக்கணும், இத்தனை சதுர அடி இருந்தால் நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டுவேன், இல்லை ஒரு கடையை
2: கட்டுவேன்?
0: விவசாயம் இல்லையா, நிலம், பொதுவாக நிலம். உங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மாநகராட்சியில் ஒரு ஒரு எங்கேயோ எந்த இடத்துலையோ, ஒரு நீங்கள் காடு மேடு மலை அந்த இடத்துலையும் சொல்லலாம், இல்லை ஒரு நகரத்துக்குள்ளேயும் சொல்லலாம், அது உங்கள் விருப்பம். நிலம் என்பது எங்கே வேணாலும்.
2: எனக்கு ஒரு ஏக்கர் அந்த போது சார், ஒரு வீடு கட்டி மீதி கத்திரிக்காய் செடி போட்டு வச்சுக்கோ.
0: ஒரு ஏக்கர்ன்றது கிராமத்துல இருக்கணும் நினைக்கிறேன், நகரத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
2: நரகத்துல எங்க சார் இருக்கு? ஒரு சென்ட் பாக்குறது அது சார். கிராம பக்கம் தான், மலை பகுதியில் அந்த மாதிரி இருந்தா போதும்.
0: மலை மலை ஒட்டிய பிரதேசத்துல உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
3: ஹலோ.
0: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க?
3: செங்கல்பட்டு சம்பத் சார், நாகராஜ் சார். வணக்கம்.
0: வணக்கம் சம்பத் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா சார். கேட்டேன் சார். எனக்கு என்ன சார், ஒரு 10 செண்ட் இருந்தா போதும் சார். ஓரம் ஃபுல்லா மரம்லாம் வச்சுட்டு நடுத்துல பூச்செடி வச்சுட்டு
0: அதுதான் 10 செண்ட் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்ட்டீங்க. மரம் வச்சு செடி வச்சு அதையே பார்த்துப்பேன் அப்படின்னு.
3: மகிழ்ச்சி. இடம் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் சார், நிறைய பூச்செடிலாம் ரோட்ல வளர்க்கி.
0: சரிங்க, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. பார்த்தீங்களாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது. 5 ஏக்கரில் ஆரம்பித்தாங்க, திரும்ப வந்து 2 ஏக்கர், 1 ஏக்கர், 50 செண்ட், அட்லீஸ்ட் 5 செண்ட் போதுங்க, 10 செண்ட் போதுங்க, சதுர அடியில் கூட எனக்கு இடம் போதுங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
4: சந்திக்கும் அறிவிப்பாளர் ஐயா நாகராஜ் ஐயா அவருக்கு மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: ஐயா, எனக்கு கண்ணுக்கே தந்தூரம் வேண்டாம் ஐயா. ஐயா
0: சொல்லுங்க ஐயா, எவ்வளவு வேணும்?
4: எனக்கு வந்து ஆத்து ஓரையா ஒரு சும்மா 5 ஏக்கர் இருந்தா போதும் ஐயா. அதுல பூரா மரங்களை வளர்த்து நம்ம பக்கத்துல உள்ள அவ்வளவு பறவைகளும் அந்த மரத்துல வந்து உட்காரணும், அதை நான் பார்க்கணும், அதுதான்யா என்னுடைய ஆசைய.
0: ஆத்தோரமா ஒரு 5 ஏக்கர் அவ்வளவுதானே, என்ன சின்னதா தானே கேக்குறேன் அப்படின்றீங்க?
4: ஆமா சார், அதை வந்து சார் நிறைய மரம் வளர்த்து எல்லா பறவைகளும் அதை வந்து உட்கார்ந்து அப்படியே அந்த பறவைகள் சரணாலயம் மாதிரி பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கணும் ஐயா. அதுதான் நிலை வேணும் எனக்கு, மரங்களை வளர்க்க நிலை வேணும் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள்.
4: நன்றி ஐயா.
0: பாத்தீங்களாங்க, ஆத்தோரமா ஒரு 5 ஏக்கர் போதும் அப்படின்ட்டாரு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: அன்பு அறிவிப்பாளர் நாகராஜா அவர்களுக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா. சார்,
0: தலைப்பு கேட்டீங்களா?
5: 1 ஏக்கரம் தான் சார். என் குடும்பம் பெரிய குடும்பம் சார், எப்படி 20-25 பேர் நம்ம கையில இருக்கிறாங்க. இப்ப எங்க சார் ஆள் கடிக்கிறாங்க? அதுல பாதி நிலம் பயிரிடுவோம் சார், நெல் பயிரு. அது பாதி நிலத்தை வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகாய்,
0: தண்ணி எல்லாமே இருக்கணும், மொத்தமா செட்டா இருந்தாதான்
5: தண்ணி எல்லாம் விவசாயம் செய்ய முடியும் சார்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை
5: பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.
0: பார்த்தீங்களா அங்கே பம்பு செட்டோட நல்லா வேணும்.

0: பக்கத்தில் எங்கேயாவது நலம் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, நீங்களும் உங்களுக்கு இது போல் ஏதாவது இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். அதாவது என்ன மாதிரியான நிலம் நீங்கள் ஆசைப்பட்றீங்க, எத்தனை ஏக்கர் இருக்கணும், இல்லை எத்தனை செண்டு இருக்கணுமா, இல்லை சதுர அடி இருந்தாலே போதுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியது என்ன அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். ஸோ நிறைய நேயர்கள் வந்து என்ன சொல்கிறது, கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க.
1: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் மனங்கள்

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாங்க. 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எட்டு மணி 50 நிமிடம் ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைய நேர் கால் பண்ணிகிட்ருக்காங்க. முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நேயர்கள் வந்து கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. கே கே ஞானமுருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் வந்து உணவு தேவை இருக்கும். அந்த உணவு தேவைக்கு ஏற்ப, அந்த நுகர்வுக்கு ஏற்ப வந்து நிலம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்வதவதினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரேமநாத் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 6 அடி நிலமே சொந்தமடா அப்படின்னு பாடியிருக்காங்க. ஸோ அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு ஒன்னை கணேசன் அவர், ஒரு வீடு கட்டுற அளவுக்கு நிலம் வேணும், அதில் கொஞ்சமாக அப்படியே காய்கறி மரம் அதெல்லாம் பயிரிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடமாந்தப்பட்டி கேவி ஜெயசீலன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. 5 ஏக்கர் நிலம் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இயற்கை விவசாயம்லாம் பண்ணுவாராம் அதில். ரமா கோடம்பாக்கத்துலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. 450 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு, அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட எக்ஸப்டேஷன் வந்து என்னென்னா வீடு கட்டுற மாதிரி அந்த மாதிரி நிலமாக அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறோம். பிரகாஷ் அப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இடங்காணியிலேருந்து வேம்பு நெடுஞ்செழியன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா, மீரா வெங்கட்ராமன் ரெட்டிஸ்லேருந்து ஹயாத் பாஷா. தஞ்சையிலிருந்து டிபி குமரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கார்.

0: மாதவரத்திலிருந்து வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சமூக நூல் பக்கத்துக்கு போனோம், நிறைய நிகழ்ச்சிகள் கருத்திருக்காங்க. கமலாபுரத நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முத்துமாரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சரவணன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. திருப்பத்தூர்லேருந்து பாபு அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. 2 ஏக்கர் நிலம் பயிர் செய்ய போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன், கருணாநிதி வீரமணிலிருந்து இந்த நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம். சமரசம்
0: ஐயா, தலைப்பு
1: கேட்டீங்களா? ஆ, கேட்டேன் சார். எனக்கு 2 ஏக்கர் நிலம் தான் போடும் சார்.
0: 2 ஏக்கர் போதும். 2 ஏக்கர்ல என்ன பண்ணுவீங்க?
1: 1 ஏக்கர் விவசாயம் பண்ணுவேன். இன்னொரு 1 ஏக்கர் கால்நடை, கோழி பண்ணை, மீன் கீனு குட்டையெல்லாம் வச்சு
0: சிறப்பா செய்வீங்க அப்படின்றீங்க. 1 ஏக்கர்ல பயிர் வச்சிடும், 1 ஏக்கர்ல பண்ணை. பண்ணை விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு, வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த அணியர் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம எத்தனை நேயர்கள் வராங்க அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வர அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம். ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, அதுவும் என்னன்னு கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: திருநெல்வேலி மாவட்டம் கருணாநிதி சார்.
0: கருணாநிதி சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா சார், நலமா இல்ல சார். ரொம்ப
0: நலமா இருக்கேன் சார்.
2: அதாவது சார், எனக்கு ரொம்ப வேண்டாம் சார், 1 ஏக்கர் கிடைச்சாலே போதும் சார். ஏன்னா ஆளுக்கு குறை தட்டுப்பாடா இருக்கு வேலைக்கு. விவசாய நிலம் அதிகமா இருந்து விவசாயம் பண்ணாலுமே பொருட்கள், விவசாய காய்கறி எல்லாம் விலை வியாபாரி கம்மியா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதனால 1 ஏக்கர் இருந்தாலும் நான் சொந்தமா ஒரு இயற்கை காய்கறி, இயற்கை நெல்
0: சாகுபடி, இயற்கை விவசாயமா
2: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள். ஸோ நிறைவு நேரா யார் வராங்க அப்படின்றத பார்ப்போம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன் சார்.
0: பொன்ராஜ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார். அந்த இப்போ இவர் என் பட்டுக்கோட்டை எப்படி சொல்லியிருப்பாரு, சத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இப்ப வந்து அந்த காலத்துல மன்னர் பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த கல் புள்ளே 4 பக்கம் கட்டி இந்த
0: வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு நேயர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது நகரத்தில் பார்த்தா ஸ்கொயர் ஃபீட்டில், கிராமம் பகுதியில், மலை ஒட்டிய பகுதி, 6 ஆத்துக்கு பக்கத்துலேயே 1-5 ஏக்கர் அப்படின்ட்டு பல்வேறு விதமான கருத்துக்களை கேட்டோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நீக்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கால் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் நிறைய பேர் முயற்சி செய்துட்டு இருக்காங்க, நிறைய கால் வந்துகிட்டு இருக்கு. நம்மளால் வந்து நேரம் இன்மையால் எடுக்க முடியல. இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு தருணத்தில் நம்ம மீண்டும் இணையலாம். ஸோ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவாக நீக்கோர் நாள் நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் விஷ்ணு திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பெரிய பழுவேட்டரையர் தன்னுடைய மூத்த வயதிலே ஒரு இள வயதுடைய பெண்ணான நந்தினி தேவியை மணந்திருக்கிறார். பெரிய பழுவேட்டரையர் மீது தான் ஐயப்படவில்லை என்றும், அவர் மணந்து கொண்ட நந்தினி தேவியின் பேரில்தான் தான் முழுமையாக சந்தேகம் கொண்டிருப்பதாகவும், அவரை பார்க்க பல மந்திரவாதிகள் என்ற பெயரில் பல ஆசாமிகள் வருவதாகவும், அவர்கள் சதிகாரர்கள் என்று தாம் ஐய

0: செய்யப்படுவதாக முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதற்கு சக்கரவர்த்தி,
1: எதை பற்றி வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் சந்தேகிக்கலாம், ருசு ஏதேனும் உண்டா?
2: மன்னர் மன்னா, இன்றைய தினம் பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையையும் பொக்கிஷ நிலவரையையும் சோதனை போட்டார். ஒருவேளை ருசு கிடைக்கலாம்.
1: இதைக் காட்டிலும் எனக்கு பெரியமில்லாத காரியத்தை இதுவரை யாரும் சொன்னது கிடையாது. அனிருத்தர, நீர் எனக்கு மட்டும் நண்பர். பழுவேட்டரையர் எனக்கு முன் மூன்று தலைமுறையைச் சேர்ந்த சோழ சக்கரவர்த்திகளுக்கு உயிருக்குயிரான நண்பர். சோழ குலத்துக்கு இரும்பு கவசம் போன்றவர். சோழர்களின் பகைவர்களுக்கு இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்றவர். அப்படிப்பட்டவருடைய மாளிகையை அவர் இல்லாத போது சோதனை போடுவதா? பழுவேட்டரையர் தம் அரண்மனையில் சதிகாரர்களுக்கு இடம் கொடுக்கிறார் என்று நம்புவதைக் காட்டிலும் மலையமான் மகள் மருந்து என்று சொல்லி எனக்கு நஞ்சை கொடுக்கிறாள் என்று நம்புவேன்.
2: சக்கரவர்த்தி, பழுவேட்டரையருக்கு தெரிந்து இது நடைபெறவில்லை. மோகத்தினால் கண்ணிழந்திருக்கும் பழுவேட்டரையருக்கு தம் எதிரில் நடப்பது தெரியவில்லை. அவர் அறியாமலே அவருடைய மாளிகை சதிகாரர்களின் தலைமை ஸ்தானமாக இருந்து வருகிறது. பழுவூர் இளையராணியே சதிகாரர்களோடு சேர்ந்தவள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது.
1: அந்த பேதை பெண்ணை குறித்து இன்னும் என்ன அவதூறு சொல்லப் போகிறீர்கள்?
2: சில நாளைக்கு முன்பு திருப்புறம்பயம் காட்டில் பிருத்திவிபதியின் பள்ளிப்படைக்கு அருகில் நள்ளிரவு வேளையில் மகுடாபிஷேக வைபவம் ஒன்று நடந்தது. ஒரு 5 வயது பிள்ளை சிங்காதனத்தில் உட்கார வைத்து பாண்டிய மன்னன் என்றும் பட்டம் சூட்டினார்கள். இந்த மகுடாபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டவர்கள் சோழ குலத்தை அடியோடு நிர்மூலம் செய்வதாகவும் சபதம் எடுத்து கொண்டார்கள்.
1: முதன் மந்திரி, இந்த செய்தியை சொல்லி என்னை பயப்படுத்தலாம் என்று உத்தேசமா? என் கைகால்கள் நடுங்கும் என்று எதிர்பார்த்தீரா?
2: இல்லை சக்கரவர்த்தி, இல்லை. அந்த கேலி கூத்தை நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அப்படி சபதம் எடுத்துக்கொண்ட சதிகாரர் கூட்டத்தில் பழுவூர் இளையராணியும் இருந்தாள் என்பதை தங்களிடம் சொல்ல விரும்பினேன்.
1: அதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்துவிட்டு வந்து தங்களுக்கு தெரிவித்த புத்திசாலி யார் அதோ நிற்கிறானே, தங்களுடைய அருமை சீடன், அவன்தானே?
2: எல்லாம் முடிந்த பிறகு இவன் அங்கே போய் சேர்ந்தான். நேரில் பார்த்தவன் வாணர் குலத்து வந்தியத்தேவன்.
1: இங்கே ஒரு தடவை வந்துவிட்டு தப்பி ஓடி போனானே, அந்த ஒற்றனையா சொல்லுகிறீர்?
2: அவன் ஒற்றன் அல்ல பிரபு, தங்கள் திருக்குமாரன் ஆதித்த கரிகாலனின் அந்தரங்கத்துக்குரிய நண்பன்.
1: கரிகாலனுக்கு இப்படிப்பட்ட அந்தரங்க நண்பர்கள் எத்தனையோ பேர். ஒருவர் சொன்னது போல இன்னொருவர் சொல்ல மாட்டார்கள். அவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும். அதற்காக இப்போது செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. பெரிய பழுவேட்டரையரும் இங்கே இல்லை, அவருடைய இளையராணியும் இல்லை. அவர்கள் திரும்பி வந்த பிறகு விசாரித்துக் கொள்ளலாம். முதன்மந்திரி, பழுவோர் இளையராணியை பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல அத்தகைய அதிசயமான பெண்ணை பார்க்க வேண்டும் என்று எனக்கே ஆர்வம் உண்டாகிவிட்டது. பழுவேட்டரையர் கல்யாணம் செய்து கொண்டு வந்தபோது எனக்கு ஏற்பட்ட அருவறுப்பினால் அந்த பெண்ணை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். அதனாலேயே அவளுக்கு ஒருவேளை என் பேரில் கோபம் உண்டாகிவிட்டதோ என்னமோ தெரியவில்லை. பெரிய பழுவேட்டரையர் இம்முறை திரும்பி வந்ததும் அவருடைய இளையராணியை அழைத்து வரச் செய்து அவளுடைய கோபத்தை தீர்க்கப் போகிறேன்.

0: சக்கரவர்த்தி, நான் விரும்புவதும் அதுதான். நந்தினி தேவியின் கோபத்தை தணிப்பதற்கு இன்னும் முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. நந்தினி வந்து சேரும் வரையில் ஈழத்து அரசி நமது அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி தர வேண்டும்.
1: ஆஹா, அவளை ஈழத்து அரசியாக முடிச்சுட்டி விட்டீர்கள் அல்லவா? போகட்டும், அவளுக்கும் பழுவூர் அணிக்கும் என்ன சம்பந்தம்?
0: அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் பிரபு. இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தால் ஒருவேளை அந்த சம்பந்தம் தெரிய வரலாம். நந்தினி தேவி சோழ குலத்தின் மீது கொண்டிருக்கும் பகையும் ஒருவேளை மாறலாம்.
1: மந்திரி, ஒரு பெண்ணின் பகையை குறித்து நீங்கள் இவ்வளவு கவலைப்படுவது ஆச்சரியமாயிருக்கிறது.
0: நந்தினி தேவியின் பகையை குறித்து கவலைப்பட காரணம் இருக்கிறது. அதை நான் சொல்வது உசிதமாயிருக்குமா என்று அஞ்சுகிறேன்.
1: தாங்கள் சொல்ல தயங்குவதை வேறு யார் என்னிடம் சொல்ல முடியும்? மிச்சம் வைக்காமல் சொல்லிவிடுங்கள்
2: என்றார் சக்கரவர்த்தி. முதன் மந்திரி சிறிது யோசனை செய்துவிட்டு கூறினார்,
0: மன்னர் பெருமானே, இப்போது நான் கூறப்போவது மிகச் சிக்கலான விஷயம். தங்களுக்கு அது உகந்ததாயிருக்க முடியாது. ஆயினும் பொறுமையுடன் கேட்க வேண்டும். நந்தினி தேவியையும் மந்தாகினி தேவியையும் பார்த்தவர்கள் அனைவரும் அவர்களுடைய தோற்றத்தின் ஒற்றுமையை குறித்து அதிசயிக்கிறார்கள்.
1: உலகில் இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன. ஒரு மரத்தைப் போல இன்னொரு மரம் இருக்கிறது. ஒரு பைத்தியம் போல இன்னொரு பைத்தியம் இருக்கிறது.
0: ஆனால் ஒரு மரம் இன்னொரு மரத்தைப் போல வேஷம் போட்டு நடப்பதில்லை. ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தின் ஆவியைப் போல வந்து சக்கரவர்த்தியை இம்சிப்பதில்லை.
1: என்ன சொல்கிறீர் முதன் மந்திரி?
0: மந்தாகினி தேவியின் ஆவி தங்களை இரவு நேரங்களில் வந்து இம்சிப்பதாக எண்ணி தாங்கள் வேதனைப்பட்டு வந்தீர்கள்.
1: அவளுடைய ஆவி வரவில்லை, அவளே வந்தாள் என்று சொல்கிறீரோ?
0: இல்லை இல்லை, பழுவூர் ராணி இளையராணி மந்தாகினியின் ஆவியாக நடித்து தங்களை இம்சித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
2: சுந்தர சோழர் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கோப வெறி பொங்க,
1: நீங்கள் இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் அந்த ராட்சசியை என் கையினாலேயே கழுத்தை நிறுத்து
2: என்று கூறுவதற்குள் முதன் மந்திரி குறுக்கிட்டு,
0: வேண்டாம் வேண்டாம் சக்கரவர்த்தி, தங்கள் வாயால் அப்படி ஒன்றும் சபதம் கூற வேண்டாம்
2: என்று பரபரப்புடன் சொன்னார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பிரபு, இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான். இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி. நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. இப்படி மனமுருகி வேண்டியும் சுந்தர சோழர் அமைதி அடையல. அனிருத்தரின் எந்த விளக்கத்தையும் ஏற்க மறுத்துக்கிட்டு வரதை பார்க்கிறோம். பொக்கிஷ நிலவரையிலிருந்து புதிய பொற்காசுகள் ஆபத்துதவிகள் கூட்டத்தின் மத்தியில் குவியலாக கொட்டப்பட்டிருந்ததை தமது சீடன் திருமலை பார்த்ததை குறிப்பிட்டதும் இந்த செய்தியை ஹரிச்சந்திரனே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறார் சக்கரவர்த்தி. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் பேரரசரின் தற்போதைய மனநிலைக்கு. நல்லது. சில சொற்கள் தொடர்கள் பற்றின குறிப்புகள், ருசு ஆதாரம் நிரூபணம் சான்று இதையெல்லாம் குறிப்பது. அரபு மொழியிலிருந்து வந்த சொல். ருஜுஹு என்றால் திரும்பிய பின்னோக்கிய, அதாவது ஒரு விஷயத்தின் மூலத்தை ஆதாரத்தை நோக்கி செல்வது. பேச்சு வழக்கில் ருஜு ஸ்தலம் இடம், ஸ்தல் உறுதியாக நிற்பது. வேர்ச்சொல் த நிலையான, தானம் நிற்றல் நிலைத்திருத்தல், ஸ்திதி நிலை, ஸ்திரம் உறுதியான சீரான, இப்படி பல சொற்களை உருவாக்குது. ஆன்மீகத்தில் தலம் தலம் வழிபடும் புனிதமான இடம், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே.

0: தாய்மானவரின் பராபர கண்ணி. கோவிலில் வீற்றிருந்த அருளும் மூலவர் திருத்தலம், திருக்குளம் இந்த மூணையும் முறையாக வழிபடுவோர்க்கு ஞானத்தை ஊட்டும் குருநாதர் தாமே வந்து அமைவார். நிர்மூலம், வேரோடு அழிப்பது, அதாவது மீண்டும் தலையெடுக்க முடியாதபடி செய்வது. மூலம், வேர், நிர் என்கிற முன்னோட்டு அற்ற என்ற பொருளை தரும் நிர்மூலம் என்கிற சொல்ல உருவாக்குது. இதற்கு இணையான தொடர் ஆழி மூழி. கடலில் மூழ்கி போன பொருள் கண்ணுக்கு தெரியாமல் மறைவது பெரும்பாலும் போர் வெற்றியை குறிக்கும். ஆச்சரியம், வியப்பு, அதிசயம், ஆச்சரியம் என்பதிலிருந்து வந்தது. ஆ என்கிற முன்னோட்டு முழுமையாக என்ற அர்த்தத்தில் சரிய, நடைபெறும் என்கிற சொல்லோடு இணைஞ்சு ஆச்சரியம் என்ற தொடரை உருவாக்குது. இயல்பான நடைமுறைக்கு மாறாக வியப்பு அடையும்படியா செய்கிற நிகழ்ச்சி ஆச்சரியத்தை தருது. அத்தனை பேரும் பழுவேட்டரையர்களை வெறுக்கும் போது சக்கரவர்த்தி மட்டும் அவங்க பேரில் அசையாத நம்பிக்கை வச்சிருக்கார். இது ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் முதன் மந்திரியின் ஆலோசனைப்படி பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையையும் பொக்கிஷ நிலவரையையும் சோதனை போட இசைந்திருக்கலாம் அல்லவா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலை 101.6 கும்பகோணம் பண்பலை 100.4 வேலூர் பண்பலை 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
1: என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இன்றைக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களின் தொகுப்போடு வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில், வாலியோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையமைப்பில் ஒரு அட்டகாசமான பாட்டு. நன்றி சொல்கிறாங்க, யாருக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை.

ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலும் ஒரு அட்டகாசமான ஒரு பாட்டு தாங்க. அதாவது, ஒரு நாளும் உன்னை மறவாத அப்படின்ட்டு, மறக்கவே கூடாது அப்படின்ட்டு இங்கே பாட்டில் சொல்கிறாங்க. யாரு யாருக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். எஜமான் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
1: போயிட்டுருக்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நாம் அணிந்திருக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், அருமையான ஒரு பாடல். பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு. வாலிவுட வரிகளில் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்மாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலைகளை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒரு சூப்பரான லவ் சாங். பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, இளையராஜா அவருடைய இசையமைப்பில் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

9:40 கடந்து போயிட்டுருக்கோம். என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒரு அழகான பாட்டு. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்காங்க. பொன்னுமணி திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இளையராஜாவுடைய இசையமைப்பில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இது 103.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:46 கடந்து போயிட்டுருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு பாட்டு, அழகான பாட்டு, எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன தம்பி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில், கங்கை அவர்களோட வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

9:54 கடந்து போயிட்டு இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் வந்துட்டுருக்கோம். எண்ணினிய பொன்னிலாவி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. மனு சித்ரா குரலில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. தேவா அவரோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியுடன் நிறைவு பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

10 மணி 1 நிமிஷம் ஆயிட்ருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த பாடலின் வரிகள் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப்பின் மற்றொரு முறை 9444001023 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், அந்த விருப்ப பாடலின் முதல் வரி இதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023. இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்க முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி கோவையிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் இதோ காற்றாலைகள் வந்துட்டுருக்கு. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:07 ஆகிட்டிருக்கு. 102.3 பத்மாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், அந்த பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஜெனி தாம்பரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் கண்ணன்.

வருவான் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன். கேட்டு இணைந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. பத்து மணி 13 நிமிஷம் ஆகிட்டு 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் நடிப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், கும்பகோணம் பேட்டை கடை தெருவிலிருந்து ஆனந்த் என்ற நேயரின் விருப்ப பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: பாட்டு பொங்கல்.
2: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என்ன கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரை இசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடிகருப்பு நேரத்தை

பத்து மணி 20 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 ரத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சுந்தரி மங்கையர்கரசி வேளச்சேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கார் உன்னிமேனன், வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. ஏ ஆர் குமாரோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான் 102.3 பாட்டுக்கு டான்
2: பத்து மணி 28 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நடராசன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் அன்னக்கிளி திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள், பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகளில், இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் இதோ காற்றலைகள். கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்பாரதி தமிழ் பண்பலை. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் பெயர், விருப்ப பாடலோட அந்த முதல் வார்த்தை வரிகள். இதை டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறும்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: இணைந்திருங்கள் நீங்கள்.
1: பத்து மணி 33 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் இதெல்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:39 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினைச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், விருப்ப பாடலின் முதல் வரிகள் இதை டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சங்கர் ஆரியபுரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் வந்துகிட்டு இருக்கு. எந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தோமா, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடலை பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் இணைந்திருங்கள் நேயர்களே. 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாட்டுக்கு இடான்னு.
1: பத்து மணி 44 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கணேஷ் கொல்லம் கேரளாவிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடல் பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் பரத்ராஜ் அவருடைய இசையமைப்பில் காற்றலையில் இதுவும்

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான்
2: 102.3 பாட்டுக்கு இட் டான் டான் டான் டான்

10:50 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராதா பிரியா தேனி மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் மண் வாசனை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி. வைரமுத்து அவர்களுடைய எழுத்தில், இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் பாடல் இதோ காற்றலையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 55 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா திருமாறன் அர்ச்சனா என்ற நேயர் வேளச்சேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. உன்னி கிருஷ்ணன் பாடலை பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலோடு நான் விடைபெறுறேன் இப்போதைக்கு. இன்னும் மற்றொரு நாள் மற்றொரு தருணத்தில் உங்களிடம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்போது விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இடிக்கும் வானம் இசையை கொடுக்குமா?

சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 11:22 கடிகாரம் உள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு கிறங்கும். செம்பருத்தி பூவின் மனம், செம்பருத்தி பூவின் மனம் சிறகை விரித்து வருகிறது.

0: மனசு மயங்கும்.
1: காற்றும் கிறங்கும், மனசு மயங்கும். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள்.

11:42 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் வேலைக்காரன் படத்தின் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக, சமூக ஊடக காலத்தில் தந்தி வருகிறது.

எங்க தம்பி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவாக எஸ்பி சைலஜா குழுவினரோடு பாடியிருக்காங்க. சௌந்தர்யன் வரிகளில், சௌந்தர்யன் இசையில், சேரன் பாண்டியன் படத்திலிருந்து பாடல். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும், அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6. காற்றின் மொழி.

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு.

அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு ராஜா. கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, ஒய் கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, ஐ கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா.

0: காதல் என்ற சேதி சொல்ல தூது வந்ததோ,
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்,
0: ஆஹா,
1: இன்று நீ காதல் மன்னன்.

கன்னி மலரே நீ மலர்ந்தது என்ன கண்ணில பிள்ளை போலே மழலை பேச மடியிலே கொஞ்சம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஒதுங்கி போக சொல்லுங்கடா, ஓரமா போக சொல்லுங்கடா.

ஓரம்போ

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மங்கை என்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், மங்களம் எம் கே ஆசன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக தயபாய் யோனிதே எனத் தொடங்கும் மீ சு கிருஷ்ணர் சாகித்யம் ஜெகன்மோகினி ராகம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பரிதான மிச்சிதே என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணியர் சாகித்யம், பிலகரி ராகம், கண்டச்சாபு தாளம்.

நேரம் 4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், மங்களம் எம் கே ஆசன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரசர சமானரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, குந்தலவராளி ராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானே உன்னை நம்பினேன் என தொடங்கும் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பாடல். ஹம்சநந்தினி ராகம் ஆதித்தாளம்.

0: ஆகாஷ்வாணி, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணி கிருஷ்ணசுவாமி பாடிய நாராயண கவச்சம்

நகாரம் சிகையா திசேது வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்க்கம் படந்தம் தத்

நேமி பிரமத் சமந்தாத் பகவத் பிரயுக்தம் தம் தக்தி தம் தக்தியரி சைன்யமாஷு கக்